நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 11 தேதி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி இன்று திங்கட்கிழமை. மங்கள இசை.

0: நாளொரு குரலில் இன்றைய குரல். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின், துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரலிற்கான விளக்கம், விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கதன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற
1: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாவது கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்க மக்களே.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு?
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்?
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது.

0: எனக்கு
1: பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம்.
4: மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம், அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
7: தாத்தா
5: சொல்றாங்க,
7: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் உடறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
8: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
9: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
9: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
10: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா. ஆமாம்.
11: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
2: தொழில் முனைவோர்கள்,
11: நாடக கலைஞர்கள்,
2: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
11: ஹாய் ஸ்நேகிதியே,
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
11: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
11: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேர்களே, எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள். வாசிப்பவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல்னினோ லானினாவின் பங்கு. புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பணியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நலமாய் வாழ கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மேலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 கேட்கலாம் புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவெளிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். காது கேளாமைக்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். சூர்யா அவர்கள். கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்க நகை மாளிகை. 4:30 to 5:00 வரை கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. அருள். 6:20 to 7:00 வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும் மீண்டும், 7:25 to 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 to 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு

7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், இரவு 7 மற்றும் 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுழா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90. சிறப்பு நிகழ்ச்சி வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்குபெற்ற சித்திரம் இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி, சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். காலை 11:00 நேயர் நேரம் பெற்றோரை பேணுவோம் நெறிப்படுத்துவர் அனிதா அவர்கள். 12:00 டெக் குரு உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எம். எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பங்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். சங்கீத சாரல் டாக்டர் என். ரமணி அவர்களின் புல்லாங்குழல். 4:00 ஒளிச்சித்திரம் தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஏ. ஆர். ரஹ்மான். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாரதிராஜா. 5:00 பொன்மாலை பொழுது இதில் பூ என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்பு. 7:30 உழவர் உலகம். மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணிச்செய்தி இடம்பெறும். 8:00 திரை இசை. 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம், சென்னை அஞ்சல். 8:45 திரை இசை. 9:15 கேட்கலாம் ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இன்றைய சேவை செய்திகள். கடலூர் திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்றிரவு ஸ்ரீ முருகப்பெருமாள் வலம் வருதல். ஆச்சால்புரம் திருவெண்ணூற்று உமையம்மை உடனுரையாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜசுவாமி தேவஸ்தான வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று

0: நேரம் 6:10. 2 நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது. இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டிப்பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல். இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள், அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப, இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்து கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15, 2 நொடிகள். இறைவனை போற்றி புகழும் இன்னிசை கானங்களின் தொகுப்பு இது தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 18 நாள், திங்கட்கிழமை. நேரம் 6:35. சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கீர்பூர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு வழியா எல்லா சோழ காட்டு பொம்மையையும் காட்டுக்கு எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டோம். சரி, அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு சோழ காட்டு பொம்மையை நடுவோம். அப்பதான் எலிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும்.

0: ஏப்பா கர்த்தமுத்து, என்னப்பா பாட்டு பாடிட்டு இருக்கிய வழியா இங்க திரும்பி பார்க்க மாட்டேங்கிற?
1: கம்பு கேழ்வரெல்லாம் நம்மளோட வசனமாகுதே, ஒன்னும் ஆள் வரதே தெரியல, ஆனா குரல் மட்டும் கேக்குத, யாரு இது?
0: எப்பா நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா வாப்பா. கம்பெல்லாம் ஆள் வேற வளர்ந்து போச்சா, அதனால தெரியலப்பா யாரு வராங்கன்னு.
0: சரிப்பா சரிப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கப்ப?
1: சோளக்காட்டு பொம்மைய கம்பு கேழ்வரக்கு இடத்துல அங்கங்க கண் திருஷ்டிக்காக கட்டின்னு இருக்கிறப்பா.
0: ஓஹோ சரிப்பா சரிப்பா, கம்பு கேழ்வரகு சிறுதானியத்துல இதெல்லாம் பயிரிடுற, ஏன் வரகு ஏன் பயிர் பண்ண மாட்டேங்கிற?
1: ஆமா, அன்னைக்கு நீ சொன்ன சிறுதானியங்கள்லாம் பயிரிடலாம், அதுல கேழ்வரகு கம்பு பத்தி சொன்ன, நீ வரகு சொல்லியப்பா. நீ
0: எப்பா வரகுன்னு அன்னைக்கு சொன்னப்பா, ஓஹோ நீ தான் வயசு கொஞ்சம் அதிகம், இது நமக்கு சரி வருமா அப்படின்னு
1: கேட்ட. ஆமா ஆமா ஆமா ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது.
0: சிறுதானியத்திலே வயசு அதிகமான ஒரு பயிருன்னா அது வரகுதான்ப்பா.
1: ஓ
0: 125 to 130 நாள் ஆகும்.
1: அப்புறம் எதுக்குப்பா வரகு பயிர?
0: எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, வரகு ஒரு அருமையான சிறுதானிய பயிர்ப்பா. நிறைய சத்து உள்ளது. ஐநா சபை என்ன செஞ்சிருக்கு?
1: இந்த 2023 ஆண்டா சிறுதானிய ஆண்டா அறிவிச்சிருக்க.
0: இந்தியாவுடைய பெரும் முயற்சியால இது நிறைவேறியிருக்கு.
1: ஆமாப்பா,
0: இன்னைக்கு உலகம் முழுக்க சிறுதானியத்தை சாப்பிடுறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது.
1: ஆமா ஆமா,
0: அதனால இந்த வரகு அரிசி முன்ன மாதிரி இல்லப்பா, இப்ப விலை அமோகமா போயிட்டு இருக்குப்பா. அதனால தாராளமா வரகு பயிர் பண்ணலாம், செலவு எல்லாம் ஒன்னும் அதிகம் கிடையாதுப்பா. வயசு அதிகம் அப்படின்னு பயிரை நினைக்க கூடாது. எந்த பயிருக்கு வயசு அதிகமோ அந்த பயிர் தான் நிறைய சத்து கொண்டது அப்படின்னு கூட நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. காத்தமுத்த, இப்ப என் மண்ணுக்கெல்லாம் சரி வருமா வரகு பயிரிட்டுறதுல?
0: வரகு பயிரு எல்லா வித மண்ணுக்கும் ஏத்த பயிருப்பா.
1: ஓஹோ,
0: தண்ணியே இல்லாத பகுதியில கூட வரக பயிர் பண்ணலாம், கரடு முரடான பகுதியில கூட வரக பயிர் பண்ணலாம், வெறும் தட்டையான தரையா இருக்குதுன்னா அதுல கூட வரகு வளரும்பா.
1: ஓ, அப்ப வரகு பயிர் எங்க போட்டாலும் முளைக்கும்?
0: ஆமாப்பா, 3000 வருஷமா நம்ம இந்தியர்கள் வரகு பயிரை சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. அவ்வளவு நீண்ட கால தொடர்பு நமக்கும் வரகுக்கும் இருக்குதுப்பா.
1: இல்லப்பா கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காத்தமுத்த.
0: ஆமாப்பா, வரகு பயிரு ஆப்பிரிக்காவை தாயகமா கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா நம்ம நாட்டுல

0: 3000 வருஷத்துக்கு மேல இது பயன்பாட்டுல இருக்குப்பா.
1: ஓஹோ, காத்துமுத்த, நான் இருக்கிற ஒரு ஏக்கர்ல வரகு பயிரிடுறேன்.
0: தாராளமா பயிர் பண்ணலாம்ப்பா.
1: அதை பத்தின தொழில்நுட்பங்கள் எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் விவரமா. அந்த வரகு பயிரிடுறதுல அதனுடைய ரகங்கள், விதைக்கும் பருவம், ஊடு பயிர், நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, பயிர் இடைவெளி, இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை பத்தி சொல்லுப்பா.
0: தமிழ்நாட்டில் இந்த பயிர் ஆழமற்ற மண் அமைப்புகள் உள்ள மாவட்டங்களான விழுப்புரம், பெரம்பலூர், விருதுநகர், கடலூர், மதுரை, அப்புறம் புதுக்கோட்டை, இந்த மாவட்டத்துல எல்லாம் பயிரிடுறாங்க. ஆக நமக்கு பக்கத்துல கடலூர் மாவட்டத்திலயும் பயிரிடுறாங்க, விழுப்புரம் மாவட்டத்திலயும் பயிரிடுறாங்க, புதுச்சேரியிலயும் பயிரிடுறாங்க. அதனால இந்த பயிர் நம்ம பகுதிக்கு ஏற்ற பயிர் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. ரகம்னு பார்த்தோம்னா கோ3 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. 120 நாள் பயிர், ஹெக்டருக்கு 1200 கிலோ தானிய விளைச்சல் கொடுக்கக்கூடியது, சாயாத தன்மை கொண்டதுப்பா. அப்புறம் இன்னொரு ரகம் இருக்குப்பா, APK-1 அப்படின்னு ஒரு ரகம். வயசு 100-110 நாள் தான். சராசரியா ஹெக்டருக்கு 2000 கிலோ தானிய மகசூல் தரக்கூடியது. இதுல ஏதாவது ஒரு ரகத்தை நீ போடு. பருவத்தை கட்டில,
1: ஆமா,
0: தென்மேற்கு பருவமழை அதிகமா பொழியும் மாவட்டங்கள்ல ஆடி பட்டத்துல விதைக்கணும். வடகிழக்கு பருவமழை, அதாவது நம்ம பகுதி இங்கெல்லாம் அதிகமா மழை பெறும் மாவட்டங்கள்ல புரட்டாசி பட்டத்துல விதைப்பு செய்யறது நல்லது.
1: ஓஹோ, சரி சரி,
0: சரியா. வரகு பயிர் பொதுவா தனி பயிராகவே இருக்கும். விதை அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஹெக்டருக்கு 15 கிலோ விதை தேவைப்படும்பா. பயிருடைய வளர்ச்சி இது சீராக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். விதைப்பான் கொண்டு நம்ம வரிசைக்கரமா விதைப்பு செஞ்சோம்னா அதிக பரப்பளவுல மண்ணு ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம விதைக்கலாம். இப்படி நம்ம விதைக்கிறோம்னா 1 ஹெக்டருக்கு 10 கிலோ விதை போதும்.
1: சரி சரி,
0: விதைக்கும் போது ஒவ்வொரு விதைக்கும 2.5 சென்டிமீட்டர் இடைவெளி, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி, இப்படிலாம் நம்ம பாத்துக்கிறது நல்லது. அதிகமா போயிடுச்சுன்னா பின்னாடி களைச்சு விட்டுக்க வேண்டியதான், ரைட்டா. உரம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி உழவின் போது 1.5 டன் மக்கிய தொழு உரத்தை போடணும். இது கூட 10 பொட்டலம் அசோஸ்பெரிலும் 10 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா, இத போட்டோம்னா நல்ல மகசூல் கொடுக்குதுப்பா. களை எடுக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: அது கை களை எடுக்கணுமா?
0: ஆமாப்பா, கை களையா. பயிர் விதைச்ச 15ஆம் நாள் ஒரு முறை, 40ஆம் நாள் ஒரு முறை, அதுக்கு பிறகு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு முறை நம்ம களை எடுத்துக்கிறது நல்லது. மண்ணுல ஈரப்பதம் இருந்தா போதும், ரொம்ப தண்ணி நிக்க கூடாது. தண்ணி அதிகமா தேவையில்லாத பயிர் இது.
1: நெல்லுக்கு நிக்கிற மாதிரி
0: அந்த மாதிரிலாம் கிடையாது. இது தண்ணியே லேசா காட்டினா போதும். ரொம்ப தண்ணி எல்லாம் இதுக்கு தேவையில்லை. சில நேரத்துல ரொம்ப வறட்சியா இருந்ததுன்னா உயிர் தண்ணி குடுக்கற மாதிரி ஏதாவது பக்கத்துல பண்ண குட்டை வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை கூட கொஞ்சம் எடுத்து லேசா விசிறி விட்டோம்னா இந்த பயிர் நல்லா கிளம்பிடும்பா. நோயும் அதிகமா வராதுப்பா. அதிகமா நோய் தாக்காத ஒரு பயிர், பூச்சிகளும் அதிகமா வராது. அப்படியே பூச்சிகள் வந்தாலும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தோம்னாவே போதும். அறுவடை அப்படின்னு பார்த்தோம்னா கதிர்கள் நல்லா காஞ்சி முற்றிய பிறகு நம்ம அறுவடை செய்யணும். கதிர்களை களத்துல காய வச்சு அடிச்சு தானியங்களை பிரிச்சு அப்புறம் அதை நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு நாம சேமிச்சு வச்சுக்கணும். எவ்வளவு நாள் வேணாலும் சேமிச்சு வச்சுக்கலாம்னு சொல்றாங்கப்பா. ஏன்னா மற்ற பயிரை விட ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்குமா. 2000-2500 கிலோ 1 ஹெக்டருக்கு தானியம் மட்டும் கிடைக்குது. 4500-6500 கிலோ தட்டை, அது நம்ம மாட்டுக்கு தீவனமா வச்சுக்கலாம், அது கிடைக்குதுப்பா. அப்புறம் அந்த உமி நீக்கப்பட்ட அந்த தானியங்கள் வெள்ளை அப்புறம் பழுப்பு நிறத்துல நம்ம அரிசிய போலவே இருக்கும் பாரு. இதுக்குன்னு சில மருத்துவ குணங்கள் இருக்கு, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
1: சொல்லு சொல்லு சொல்லு.
0: உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், நுரையீரல் ஏற்படும் நோய்கள், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் குணப்படுத்தக்கூடியதுப்பா இந்த வரகு. இதனை உண்பதால உடம்ப சீரா வச்சுக்கலாம். இது தவிர வரகுல வந்து மற்ற குருதானியங்கள்ல இருக்கிற மாதிரியே அதிக சத்துக்கள் இருக்கு. சத்து மிகுந்த மருத்துவ பண்புகளை கொண்ட வரக மற்ற தானியங்களை போன்று நாம அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம்ப்பா. உடல் சீரான சமநிலையில இருக்கும். வரகுல இருந்து சாதம், இட்லி, தோசை, உப்புமா, கூழு, பக்கோடா, இப்படி பல உணவுப் பொருட்களை தயாரிச்சு நம்ம சாப்பிடலாம். அருமையான ஒரு பயிர்ப்பா வரகு. தாராளமா நீ சாகுபடி செய்யணும்பா.
1: காதமுத்தா, இந்த வரகு சாப்பிட்டாலே நம்ம உடம்புல நோய் நொடியே அண்டாது போலுதா?
0: ஆமாப்பா, சிறுதானியம்னா சும்மா

0: அது முத்த நல்ல விஷயங்கள்லாம் வரகு பத்தி சொன்னேன். நான் இன்னைக்கே உழவர் உதவியகம் போய் விவசாய ஆபீஸரை பார்த்தேன். விதை வரகு வாங்கிட்டு வந்த பயிர் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த நான் கிளம்பட்டுமா?
0: ஆ சரி சரி
1: சரி போயிட்டு வரேன்ப்பா.
0: எதுல வந்த கருத்தமுத்த?
1: சைக்கிள் தான்ப்பா வந்தேன்.
0: ஆ சரி சரி, நானும் சைக்கிள் தான் வச்சுக்கிறேன். சரி சரி, அவன் பார்த்து போயிட்டு வா.
1: சரிப்பா சரிப்பா, நான் முன்னாடி கிளம்புறேன்ப்பா, நீ பின்னாடி வா.
0: ஆ சரி சரி சரி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும்

0: இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.

0: ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார்.

0: நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:33.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். கிளைமேட் சேஞ்ச்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி நம்ம கிளைமேட் வந்து இப்ப மாறுது, இந்த உலகம் வந்து எவ்வளவு வந்து சூடா இருக்குதுன்னு தான் கிளைமேட் சேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் இப்பெல்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல எப்படி வெதர் வந்து இருக்கும்னு. ஆதி காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு சீசன் இருக்கும், சம்மர் இருக்கும், மான்சூன் இருக்கும், வின்டர் இருக்கும், ஒரு நேச்சுரல் ஆர்டர் இருக்கும். ஆனா இந்த பேலன்ஸ் வந்து இப்ப மாறி இருக்குது கிளைமேட் சேஞ்ச்னால. இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் நம்மளால பார்க்க முடியுது, அத மாதிரி வெள்ளம், அத மாதிரி பஞ்சம், சைக்ளோன், ஃபாரஸ்ட் ஃபயர், எல்லா இடத்துலயுமே உலகத்துல ஒன்னா ஏன் நடக்குதுன்னா இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. சோ ரீசன் என்னன்னா ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் நேச்சரை, ஃபாரஸ்ட டிஸ்ட்ராய் பண்றோம், அத மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் ரொம்ப வந்து ரிலீஸ் பண்றாங்க. லார்ஜ் குவான்டிட்டியில வந்து இண்டஸ்ட்ரீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்றப்ப வந்து பொல்யூட் ஆகுது, ஏர் பொல்யூட் ஆகுது, வாட்டர் பொல்யூட் ஆகுது, சி பொல்யூட் ஆகுது. அதனால அர்த்தோட டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது டே டு டே. இதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் சொல்றோம். இந்தியாலையும் நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குது, கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம். ஹீட் வேவ்ஸ் வந்து நிறைய இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டபிளா இருக்குது. சோ கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்றதுனால நிறைய வந்து மாற்றங்கள் வந்து உருவாகுது. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஷிப் கிரேவியார்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல அரால் சீனு ஒரு சீ இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹாஃப் த பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆக்குபை பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால அதோட சைஸ் வந்து டோட்டலா குறைஞ்சு டிசப்பியரே ஆயிருக்குது. அங்க டிராவல் பண்ண ஷிப்ஸ் மட்டும் தான் வந்து அதுல இருக்குது. முதல் வந்து என்ன பண்ணாங்க, அதுல இருக்க தண்ணிய வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணாங்க. அது இல்லாம கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே தண்ணியே சுத்தமா இல்லாம ஷிப்ஸ் மட்டும்தான் நிக்கிறனாலதான் அதை வந்து ஷிப் கிரேவியார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கிற உயிரினம் பிளான்டா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, இட்ஸ் ஆல் கான். இதெல்லாம் என்ன ரீசன்னா கிளைமேட் சேஞ்ச்னாலதான் ரீசன். சோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்க முடியும்னா மனுஷங்க, நம்ம தான் இதை வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம். சோ நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை நம்மளால நிச்சயமா சால்வ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்மளால டேக்கிள் பண்ணி நம்மளால இந்த வேர்ல்ட வந்து ஒரு பெட்டரான பிளேஸா உருவாக்க முடியும். தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்.

0: ராஜ். செய்தித்தாள்கள் நிகழ்வுகளை வெளியிடுவதை தாண்டி ஒரு பெரிய சமூக பொறுப்பை கொண்டுள்ளன என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மேலும் நம்பிக்கை, புதுமை, கருணை மற்றும் அறிவியல் முன்னேற்றம் ஆகியவற்றின் செய்திகளையும் இதழியல் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரளம் மாநிலம் கோட்டயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடற்படையின் 27வது தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அட்மிரல் தினேஷ் கே திரிபாதிக்கு பிறகு அவர் இப்பதவியேற்றார். பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அட்மிரல் சுவாமிநாதன், நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை விழிப்புடன் உள்ளது என்று கூறியுள்ளார். நீர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்த ஒருநாள் தேசிய பயிலரங்கை நடத்திட ஜல்சக்தி அமைச்சகம் புதுடெல்லியில் இன்று ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வின் போது ஜல்சக்தி அமைச்சகமும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான பயன்பாடுகள், நீர்வள மதிப்பீடு, கண்காணிப்பு மற்றும் மேலாண்மைக்கான மேம்பட்ட தொழில்நுட்பங்களை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரெஞ்சு குடிமக்கள் வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று உலகம் முழுவதும் நடைபெற்றது. தூதரக தேர்தல் தொகுதியான புதுச்சேரியிலும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் புதுவை வாழ் பிரெஞ்சு மக்கள் வாக்களித்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி பட்டத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. தொடர்வது
2: அறிவோம் அறிவியல். இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லானினாவின் பங்கு குறித்து, புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புவியியல் விரிவுரையாளராக பணிபுரியும் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இன்றைய நிகழ்ச்சியில எல் நினோ மற்றும் லானினா இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். முதல்ல வந்து எல் நினோ இது சம்பந்தமான செய்திகள் அப்படின்னா என்ன? அது பசிபிக் பெருங்கடல்ல தோன்றுதுங்கிறாங்க, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அந்த உலக வெப்பமயமாதல் இதுக்கும் இந்த எல் நினோ லானினா இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடிப்படையான செய்திகள் சிலவற்றை சொல்லிட்டே வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
4: சரிங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இந்த எல் நினோ மற்றும் லானினா இவை இரண்டும் ஒரு நீரோட்டங்களுடைய பேரில் தான் சொல்றாங்க ஐயா புவியியலாளர்கள். இவைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பெருங்கடலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா மூன்று வித அசைவுகளை சொல்றாங்க ஐயா. அலை, ஓதங்கள், மற்றொன்று நீரோட்டங்கள். இவை மூன்றுமே கடலினுடைய அசைவுகளாக சொல்றாங்க. இதில் பெருங்கடலில் மேற்பரப்பில் தோன்றக்கூடிய காற்றின் உராய்வினால் தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அலைன்னு சொல்கிறோம். அடுத்தது ஓதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை பூமி, சூரியன், சந்திரன் இவைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக தோன்றுகிறது.
3: குறிப்பாக வந்து அமாவாசை பௌர்ணமியில்
4: அதி ஓதங்கள் அப்போ தோன்றும். இப்போ ஓதங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறிய சுனாமி போன்ற நிகழ்வு தான். இரண்டு வகையான ஓதங்களை சொல்கிறாங்க. ஒன்று உயர் ஓதம், தாழ்வு ஓதம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு உயர் ஓதங்களும் இரண்டு தாழ்வு ஓதங்கள். ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு தினந்தோறும் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா இவைகள் கடலின் மேற்பரப்பில் பொதுவாக ஒரு ஆறு போல ஒரு நீரினுடைய இயக்கம் கடலின் மேற்பரப்பில் ஏற்படுகிறது. இவைகள் தான் நம்ம நீரோட்டங்கள் என்று சொல்கிறோம். இதில் எல் நினோ லானினா அப்படி ரெண்டு வகையான தொடர்களை நம்ம பயன்படுத்துகிறோம். தென் அமெரிக்கால கூடிய பெருநாட்டுல ஸ்பானிஷ் மொழியை அங்க பயன்படுத்துறாங்க. முதல் முதல்ல அந்த பகுதியில் தான் இருக்கக்கூடிய மீனவர்களை வந்து 1600களில் இதை வந்து
3: உணர்றாங்க.
4: அதுக்கப்புறம் சயின்டிபிக்கா வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது முதல் முதல்ல கிறிஸ்து பிறந்த மாதங்களான அந்த டிசம்பர் மாதத்துல நோட்டீஸ் பண்றாங்க. அதனால தான் இது பேர் வந்து கிறிஸ்துவின் குழந்தை என்று எல் நினா ஆண் குழந்தை சொல்றாங்க. அதே லா நினா பெண் குழந்தை
3: சிறுமிங்கிற
4: சிறுமி. இதுல வெப்பமான நீரோட்டம்

0: அது வந்து எல்லினோ, குளிர்ந்த நீரோட்டம், இதை லானினா சொல்றாங்க. இப்போ எப்படி இந்த நீரோட்டங்கள் ஏற்படுகின்றன சொல்றாங்க ஐயா உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் பூமியுடைய சுழற்சி தெரியும். பூமியானது மத்தியில பூமத்திய ரேகை பகுதியில் 0 டிகிரி காணப்படுகிறது. இதனுடைய மேலே பார்த்தீங்கன்னா 23 டிகிரி வடதுரத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா மிதவ மண்டலம், கீழியும் 23 டிகிரி தெற்கு நோக்கிய பகுதி மிதவ மண்டலம். இதில் பூமத்தியரக பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய வெப்பமானது செங்குத்தாக
1: விழுகிறது.
0: செங்குத்தாக விழுது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீரோட்டம் தோன்றுகிறது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எல்நினோன்னு சொல்கிறாங்க. இந்த எல்நினோ நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 வகையான நிகழ்வு நாம் தெரிஞ்சுக்கணும் ஐயா. பசிபிக் பெருங்கடல்ல 3 வித நிகழ்வு ஏற்படுகிறது. ஒன்று சாதாரண வருடங்கள், மற்றொன்று எல்நினோ வருடங்கள், மற்றொன்று லானினோ வருடங்கள். சாதாரண வருடங்கள் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய வெப்ப கதிரானது பூமத்திய ரேகை பகுதியில செங்குத்தாக விழுவதனால் கடல் நீரோட்டங்களானது சூடாக்கி தள்ளப்படுகிறது. இதை கூடான வெப்பநீரானது மேற்கு நோக்கி தள்ளுகிறது. இப்ப பூமியோட அசைவு பாத்தீங்கன்னா பூமியானது மேற்கிலிருந்து
1: கிழக்கு நோக்கி
0: சுத்துகிறது. அப்ப இந்த பூமத்தேர்கை பகுதியில இந்த வெப்பநீரானது பூமத்தேர்கை மத்திய பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி தள்ளப்படுகிறது. மேற்கு நோக்கி தள்ளப்படுவதனால உங்களுக்கு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற ஆசிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியா பகுதியிலும் அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படுகிறது. எப்படி மழை பொழிவு ஏற்படுகிறது? இந்த வெப்ப நீரோட்டங்களால அதிகமாக வெப்பநீர் ஆவியாகி மழை பொழிவை அங்கு கொடுக்கிறது.
1: மேகங்கள் அதிகமாக
0: இப்படி மேல் நோக்கி இவை செல்வதால அந்த கடல் பரப்புல இருக்கக்கூடிய பகுதியில குளிர்ந்த நீராக மாறுகிறது. எப்படி மாறுகிறது பாத்தீங்கன்னா கடல் மட்டத்தில் அடிப்பரப்புல இருந்து அப்வெல்லிங் என்ற முறையில மேல் நோக்கி நீரானது தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளப்படும் போது இந்த டயட்டம் சொல்லக்கூடிய பிளாங்டன்ஸ், ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், ஜூ பிளாங்டன், அதாவது பார்த்தீங்கன்னா தாவரம் மற்றும் விலங்கு மிதவைகள்
1: ஒரு சிலிருந்து
0: ஒரு சில மேலே வருகிறது. கூடவே சிறிய சிறிய மீன் வகைகளும் மேலே வருது. பெரிய மீன்கள் தேவையான உணவுப் பொருட்கள் கீழே மேலே வருது. அப்ப அந்த உணவுகளை பிடிப்பதற்கு பெரிய மீன்கள் அந்த இடத்துக்கு படையெடுத்து பட்டின. அப்படி வரும்போது அந்த பகுதியில் நல்ல மீன்பிடி தொழில் பிரகாசமாக காணப்படுகிறது. இதுதான் வந்து சாதாரண வருடங்கள். இது செழிப்பா இருக்கும். இந்த சாதாரண வருடம் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக செயல்படுவது பார்த்தீங்கன்னா வியாபார காற்றுன்னு சொல்றாங்க. அப்படின்னா பூமியானது மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றுகிறது. அதே சுற்றுவதற்கு எதிர் திசையில ஒரு காற்று பயணிக்கிறது, ட்ரேட் வின்ஸ், வியாபார காற்று. அது கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கிறது. இந்த ட்ரேட் விண்டுகள் தான் பாத்தீங்கன்னா அந்த பண்டைய காலத்துல மன்னர்கள் காலத்திலேயே மாலுமீல் மீன்பிடி தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த காற்றை பயன்படுத்தி தன் ஓடங்களை செலுத்தினாங்க. அதே பகுதியில தென் அமெரிக்காவுடைய மேற்கு கரை பகுதியில இதே போல வெப்பநீரோட்டம் உருவாகிறது. அதே சூரியனுடைய செங்குத்தான கதிர்வீச்சால் அப்படி ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த நீரானது மேல் நோக்கி செல்கிறது செல்கிறதுங்களா. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இப்பொழுது இங்கு வியாபார காற்றானது சரிவர அடிப்பதில்லை. எனவே இந்த நீரானது மேற்கு பக்கம் செல்லாமல் மேல் நோக்கி செல்கிறது, அல்லது அதிகமாக வேகமாக செல்வதில்லை. எனவே இந்த வெப்ப நீரோட்டமானது சற்று மேல் நோக்கி அதே பகுதியில் இருப்பதனால் பெரு, ஈக்குவேட்டர் போன்ற பகுதியில் அதிகமான மேகங்கள் உருவாகி மழை பொழிவு ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுகிறது
1: ஒரே இடத்துலயே.
0: அதே சமயத்தில் பெருங்கடலின் கீழ்மட்டத்தில் இருந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளான சிறிய மீன் இனங்கள், பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான் போன்ற தாவர விலங்கு மிதவை இனங்கள், ஊட்டச்சத்துக்கள் மேல் நோக்கி வருவதில்லை. எனவே இதை நம்பி வரக்கூடிய பெரிய மீனினங்களும் பறவை இனங்களும் அழிவை நோக்கி சந்திக்கின்றன. இந்த நிகழ்வு பேர் தான் எல்நினோ நிகழ்வு. இதுதான் உலக அளவில் பெரும் பிரச்சனை ஏற்படுகிறது. அடுத்தது லானினா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்ப இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணியாக செயல்படுவது வியாபார காற்று. இந்த முறை இதே போன்ற நிகழ்வு ஏற்படுகிறது. இதே போன்றே அந்த பகுதிகளை வெப்பம் அடிக்கிறது, சூரிய கதிர்கள் படுகின்றன, செங்குத்தாக விழுகின்றன நிலநடுக்கோட்டு பகுதியில். ஆனால் இந்த வழக்கத்திற்கு மாறாக வியாபார காற்று கிழக்கிலிருந்து மேற்காக

0: வேகமாக அடிக்கிறது. இப்படி வேகமாக அடிப்பதனால் இந்த சூடேற்றப்பட்ட வெப்ப நீரோட்டங்கள் ஆசிய பகுதிகளுக்கு வேகமாக செல்கின்றன. செல்வதனால் இந்த பகுதியின் நீரானது குளிர்ந்து விடுகின்றன. குளிர்ந்து இது மேல் நோக்கி வட அமெரிக்கா பக்கம் செல்கின்றன. அப்படி செல்லும் பொழுது வட அமெரிக்கா பகுதியில் வெப்பனுடைய அளவு குறைந்து மேகங்கள் அளவு குறைந்து மழை வளம் குறைகிறது. அதே சமயத்தில் நம் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் அதிகமான மேகக்கூட்டங்கள் உருவாகி பருவமழை நமக்கு இந்திய பகுதியில் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் அதிகமாக பெய்து நம் இந்திய நாட்டிற்கு அதிக மழையை கொடுக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா லானினா பருவத்தில்.
1: லானினா தான் வந்து நமக்கு மழையை கொடுக்கும்.
0: இந்தியா பொறுத்தவரை லானினா தான் அதிகமான மழையை கொடுக்கிறது.
1: நீங்க எல்நினோ லானினா இது ரெண்டுத்தையும் சொன்னீங்க. இப்ப லானினா அப்படிங்கிறது வந்து குளிர் நீரோட்டம், அதாவது வெப்பம் வந்து கடத்தப்பட்டிருது, அந்த இடத்துல வந்து குளிர்ச்சி உண்டாயிடுது.
0: குளிர்ச்சி உண்டாயிடுது, இது கீழே இருந்து மேல வருது.
1: மேல வருது. இப்ப நீங்க ஆரம்பத்துல வந்து இந்த அலை ஓதம் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதுல வந்து வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் கலக்கக்கூடிய இடங்கள் உலகத்துல சில இடங்கள்லாம் இருக்கு.
0: மெக்சிகோல
1: வளைகுடா
0: இருக்குது,
1: ஜப்பான் கடற்கரை ஓரங்கள்ல இருக்குது. அப்ப அங்கெல்லாம் வந்து இந்த மீன்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்க முனையில கூட வந்து மீன் வளம் அதிகம்னு சொல்லுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டை சுத்தியே எல்லாமே வெப்ப நீரோட்டம் தான் இருக்கு.
0: ஆமாங்க.
1: அதனால மீன் வளம் வந்து ரொம்ப அபரிதமா இல்ல, ஆனா ஓரளவு இருக்குறாங்க. இப்ப இந்த எல்நினோ லானினா இதுக்கும் உலக வெப்பமயமாதலுக்கும் என்ன தொடர்பு
0: இருக்குதுங்க? உலக வெப்பமயமாதல் பாத்தீங்கன்னா நீங்க வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை உயர்வுதான் உலக வெப்பமயமா சொல்றோம். வழக்கத்தில் மாறாக கடல் நீரில் பார்த்தீங்கன்னா 1.5 முதல் 2 டிகிரி வெப்ப வேறுபாடு தான் வந்து வெப்பநிலை உயர்வு என்று சொல்கிறோம். இப்போ உலக வெப்பமயமாதலில் பார்த்தோம்னா நீங்கள் இப்போ கடலுடைய மேற்பரப்பு உலக வெப்பமயமாதல் நிகழ்நாளது அதிகப்படியான சூரிய கதிர்கள் கடல் மேற்பரப்பில் விழுவதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடல் நீர் வந்து வெப்பமாக தான் ஆகும். அப்படி வெப்பமாகனா ஆகும்போது உங்களுக்கு அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் உருவாகும். அதிக மேகக்கூட்டங்கள் உருவாகும் போது அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். அதிக மழைப்பொழிவு ஏற்படும் போது உங்களுக்கு நிலப்பரப்பில் அதிகமான மழை கிடைக்கும். நமக்கு அதிகமான பேரழிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளம் நீர் எங்கே திருப்பி செல்லும்? உங்களுக்கு கடலுக்கு செல்லும். திருப்பி கடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் நீர் மட்டும் உயரும்.
1: இப்போ இதில் என்னென்னா ஒரு காலத்தில் வந்து பருவமழை அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக்கலாக மாதத்துக்கு 4 தடவை 5 தடவை இப்படி பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ நம்ம சராசரி பார்த்தோம்னா ஓரளவு நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு இடத்துல வந்து 1000 மில்லிமீட்டர்னா 1000 மில்லிமீட்டர் தொடுதுன்னா சரி நார்மல் அப்படின்னுறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாளில் 4-5 மாதத்துக்குள்ள மழையே பெஞ்சிருது. அந்த ஒரே நாளில் பெய்யறதுனால வெள்ளம் உண்டாயிடுது, அந்த இடத்துல வந்து சேதம் அதிகமாயிடுது. அந்த மழை நீரும் பூமிக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள போக முடியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கடலுக்கு
0: செல்லும்.
1: அப்போ நமக்கு நிலத்தடி நீரோட்டமும் வந்து குறைஞ்சி போயிடுது. இதனால பாதிப்பு தானே உண்டாகுது
0: இது எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணம் பார்த்தோம்னா இந்த கிழக்கு காட்டுகள் பார்த்தீங்கன்னா இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கிழக்கு காட்டுகள் வந்து எப்போ வந்து வேகமாக வருது, எப்போ வந்து அதனுடைய அளவு குறையுது, எப்போ அடிக்காமல் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இது பூமியோட சுழற்சி காரணமாக ஏற்படுகிறது. இதுக்கு இயற்கை சீற்றத்திற்கும் மழை பொழிதலுக்கும் மிக முக்கியமான காரணியாக இருப்பது இந்த கிழக்கு காட்டுகள்.
1: இப்போ இவ்வளோ நேரம் எல்நினோ லானினோ பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சியில் இதுவரை காலநிலை மாற்றத்தில் எல்நினோ லானினாவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புவியியல் விரிவுரையாளராக பணிபுரியும் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும், சிவசேனா 4 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும், திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதி அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: தமிழகத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சூராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிட து என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 7:25 நொடிகள் தொடர்வது.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் பத்தி. ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னா என்னன்னா, பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு உமன் போயிட்டு ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஆர் டாக்டர் கிட்ட அவங்க வந்து பிரெக்னன்சிக்கு பிசிக்கலி மென்டலி ஃபிட்டா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க எடுத்துக்கிற கவுன்சிலிங் ஆர் ஒரு அட்வைஸுக்கு பேரு தான் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ஸோ இதுல என்னென்னலாம் நாங்க டெஸ்ட் பண்ணுவோம் ஆர் என்னென்னலாம் குவெஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னா, முதல்ல ஓவரால் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட் வந்து முதல்ல இவாலுவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது நாள்பட்ட வியாதி இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்க்லோசிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, இல்லைனா பிபி, சுகர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்றத இவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எபிலெப்சி எடுத்துக்கோங்க, எபிலெப்சினா வலிப்பு வியாதி. ஸோ இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு இருக்க ட்ரக்ஸ் எல்லாமே பிரெக்னன்சிக்கு கான்ட்ரெண்ட் பிரெக்னன்சிக்குறதெல்லாம் இவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஏதாவது அபார்ஷன்ஸ் இருக்கா, இல்ல ரிப்பீட்டடா அபார்ஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்கா, நான் நடந்திருக்கான்ற குவெஸ்டன்ஸ் எல்லாம் கேட்போம். வேற ஏதாவது குடும்பத்துல ஜெனட்டிக் பிரச்சனை இல்லனா, அதாவது மரபணு ரீதியா வர பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றது டெஸ்ட் பண்ணணும். இல்ல ஹிஸ்டரியில அவங்களுக்கு ஏதாவது முன்னாடி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஃபேமிலியில இருக்கான்றது இவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரலா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், இப்ப அவங்களுக்கு வேற ஏதாவது ஸ்மோக்கிங், அடிக்ஷன் ஏதாவது இருக்கிறான்னு கேட்போம். அப்புறம் அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்கு, ஹெல்த்ன்றமா அவங்களுக்கு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். முக்கியமா ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பேலன்ஸ்டு டயட், பேலன்ஸ்ட் டயட்னா எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், கார்ப்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு மீல் அட்வைஸ் பண்ணணும். அப்புறம் முன்னாடி ஏதாவது வேக்சினேஷன் தேவைப்பட்டா, அதாவது பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரூபெல்லா, ஹெப்படைட்டிஸ் பி, அது மாதிரி சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது எல்லாமே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொட்டீன் ஸ்கிரீனிங் டெஸ்ட், அவங்க பிளட் குரூப்ஸ், அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாக்குற எல்லா டெஸ்ட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேமிலியில ஏதாவது மரபணு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்காக ப்ரீநேட்டல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமான பிளட் டெஸ்ட் பண்ணி அதுல ஏதாவது ஜீன் பிரச்சனை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மித்த நோய்கள், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்ல ஏதாவது கண்ட்ரோல் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அவாய்டன்ஸ், இது வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த் பத்தி இவ்வளவு நேரம் பேசணும், இப்போ அடுத்து மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட ஃபேமிலியல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு இல்ல மென்டல் விச் எவர் இஸ் அஃபெக்டிங், ஏன்னா பிரெக்னன்சி பீரியட்ல வந்துட்டு மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மென்டல் ஹெல்த்ல ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுது இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா சைக்காட்ரிக் கவுன்சிலிங் அந்த மாதிரி போயிட்டு அதுக்குமே அவங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸையும் இவாலுவேட் பண்ணிட்டு அவங்க வந்து என்டையரா வெதர் தே கேன் கோ அஹெட் வித் பிரெக்னன்சி, வெதர் பிரெக்னன்சி இஸ் சேஃப் ஃபார் தட் பர்டிகுலர் உமன் அப்படின்றத நம்ம இவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு அவங்கள ஃபாலிக் ஆசிட் எடுக்க சொல்லிட்டு அவங்களோட ஹெல்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிட்டு பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு நம்ம அலோ பண்ணலாம். இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கோட மெயின் ஐடியாவே பேபி மதர் ரெண்டு பேரும் சேஃபா டெலிவர் பண்றது தான். ஸோ அவங்களோட ப்ராப்பர் அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், மென்டல் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸை இவாலுவேட் பண்ணிட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், பேலன்ஸ்டு ஃபுட் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு அவங்க பிரெக்னன்சிக்கு ரெடி, ஸோ அவங்கள வந்து அடுத்து பிரெக்னன்சி நீங்கள் அண்டர்கோ பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கீங்கன்ற மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுத்து பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்கினார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7:31. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில எஃபி க்வெஸ்சனுக்காக நீங்க எல்லாருமே வெயிட்டிங்ல இருப்பீங்க. ஆமாங்க. சோ உங்களுக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தாங்க உங்களுக்கான கேள்வி. சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான விடையை போஸ்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவா யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

7:37 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே. சோ நம்ம ஷோல உங்களுக்காக அடுத்ததா என்ன தகவல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பு செய்திதான். தேசிய உர நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமா படிப்பு படித்திருக்கணும். வயது வரம்பு 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம், அதாவது 15 தேதி. மேலும் விவரங்களுக்கு areers.nfl.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம். பாடல் கேட்கலாம் விக்ரம் வேதா படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் காத்துக்கிட்டு இருக்கு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் பணி அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலியிடங்களுக்கான ஸ்டைஃபன் ட்ரீ ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னர் 5 என மொத்தம் 266 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி +2 அல்லது ITI. வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18-24 வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம், விண்ணப்ப கட்டணம் ₹100, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை, விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியை போய் பார்க்கலாம்.

0: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 7:49:31 ஆயாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் க்வெஸ்சனா, சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தாங்க நான் கேட்டிருந்தேன். சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான விடைகளை போஸ்ட் பண்ணுங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற

54 நம் 20 நொடிகள் ஆயாச்சு. வணக்கம், மக்களின் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்சன் நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை சிக்கிம் மாநிலம் அப்படின்றது தான். இந்தியாவில் முழுமையான எழுத்தறிவு பெற்ற 5வது மாநிலமாக சிக்கிம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிக்கிம் மாநிலம் 99.82% எழுத்தறிவு விகிதத்தை எட்டியிருக்கு. வடகிழக்கு மாநிலங்களில் இது 3வது முழு எழுத்தறிவு மாநிலமாகவும் இருக்கு. சிக்கிமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிசோரம், கோவா, திரிபுரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. யாரெல்லாம் நமக்கு யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வீரமணி பாலன் புதுச்சேரியிலிருந்து, ஆனந்த முருகன் புலுவப்பாளையம், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்,

பிரபு வீரா ராஜபாளையம், நச்சுப்பிள்ளை காரைக்கால், ஷாகுல் ஹமீத் எரவாஞ்சேரி, வன்னை கணேசன், பொன்னியம்மன் மேடு, அன்புராணி சென்னை ரவிச்சந்திரன் பெரியவளையம், மந்திரமூர்த்தி நாகர்கோயில், ஹரிஹரன், அன்பு கெடார்லிருந்து, வீரதுரை அரியலூர்லிருந்து, கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டத்திலிருந்து, சோமசுந்தர பிரபு சென்னையிலிருந்து, சந்திரசேகர் செய்யார்லிருந்து, அந்தோனிராஜ் சென்னை, விஜயராகவன் காரைக்கால், சண்முக சுந்தரம் மதுரை, மணிகண்டன் பண்ணையபுரம், பாபு முள்ளக்காடு, இவங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சோ நிறைவா பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்தியா மியான்மர் நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று மற்றும் நாகரிக ரீதியிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து

இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஹாங் ஹிலாங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசவுள்ளார். சமச்சீரான உர பயன்பாடு, வானிலை தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு உற்ற நேரத்தில் அறிவித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட கேத் பச்சாவோ திட்டத்தை மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடக்கி வைக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திருச்சிக்கு செல்லவுள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஸ்ரீ வி சண்முகம் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள ஒரு இடம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே நடைபெறும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒருங்கிணைந்த மேல்நிலை தேர்வு இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று புதுச்சேரி தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு கேரளம் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். திங்கட்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த வாரத்தோட முதல் நாள் நம்ம கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப எனர்ஜியா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டேவா இருக்கும். சோ அப்படி இன்னைக்கு நீங்க என்னென்ன விஷயங்களா உங்களுக்கான டேக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா காமா அழகா செஞ்சு முடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜி அன்பரசி. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நம்மளுடைய ஆர்ஜிஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய ஷோல இணைஞ்சிருக்க கூடிய ஆர்ஜே யார் அப்படின்னா விஜய் மேனன் தான். பட் எங்க இருக்காரு அப்படின்றது எனக்குமே தெரியல. வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே விஜய் மேனன் கூட இணையலாம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில வாங்க நம்ம விஜய் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்கலாம். ஹாய் விஜய்.
2: நேயர்கள் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எந்த இடத்துல இருந்து போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊரான கொம்பாக்கம் இந்த இடத்துல இருந்து நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா போக போகுது.

0: சொல்லலாம். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புதுச்சேரி நகர்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெள்ளியனூர் முருங்கப்பாக்கம் இடையில இந்த ஊரானது அமைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் யார் கூட பேச போறோம் அப்படின்னா, இங்க வந்து அழகா வந்து சூப்பரா ஒரு மளிகை ஸ்டோர் மாதிரி வந்து வச்சிருக்காங்க, அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என் பேர் கலா. நாங்க இங்க கொம்பாங்கத்துல இருக்கிறோம். நாங்க 2 தலைமுறையா இருக்கிறோம் சார். எங்க அப்பா, எங்க அப்பா அம்மா, நான் அடுத்து பக்கத்துலயே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால இங்கதான் இருக்கோம். நல்லா இருக்கும், நல்ல ஒரு இயற்கையான நல்ல கிராம சூழல் இருக்கும் சார். ஆமா சார், நல்ல காற்றோட்டமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அதாவது பொருந்த
1: ஆமாங்க
0: சார்.
1: அப்போ வயல்வெளிகள்லாம் நிறைய இருக்கும், நல்ல சுற்றுச்சூழல்லாம் ரொம்ப தண்ணி இயற்கையாவே நல்லா இருக்கும். இப்பயும் அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்லா இருக்குங்க. நெல் விளையுங்க சார், இங்க நெல் போடுவாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சுங்க, வீடெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால. இப்போ அவங்க வந்து வீட்டுல தோட்டம் வச்சுட்டு காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. விவசாயம் தான் சரிங்க. இல்லை சார், அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஆமாம் சார். பாண்டிச்சேரி போனா தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கடை இருக்கிறதுனால அது தேவையான பொருள் வாங்கிட்டு அப்படியே பீச்சு பக்கம் போயிட்டு அதெல்லாம் பாத்துட்டு வருவோம் சார். வெளியில பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பிள்ளைங்க சென்னையில இருக்கிறாங்க. இங்க பக்கத்துல பையன் இருக்கிறான், பாண்டிச்சேரி இருக்கிறான், பொண்ணு சென்னையில இருக்கிறாங்க. பேர பசங்க எல்லாம் வருவாங்க, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு போவாங்க. ஆமாங்க சார்.
0: ஆமா,
1: அது கொஞ்சம் குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்த முகம் பசங்க கிட்டங்கள்லன்னா அது ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கடையில் இருக்கிறதுனால எல்லாம் வர போக மக்கள் வர்றாங்க, அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றம். ஆமாங்க சார்.
0: நீங்க நிறைய வரை
1: நாங்க அப்ப இங்க பக்கத்துல இந்த பனங்க எல்லாம் இருக்கும், பனை மரம் இருக்கிறதுனால இந்த 2 பனங்க வெட்டிட்டு அதுல இது கம்பு செருவி அது விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க. அப்ப எங்க அப்பா அந்த மாதிரிலாம் செய்வாங்க, நாங்க அந்த மாதிரி விளையாடுவோம். இப்போ பசங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் வந்து சூழல் இருக்கே இருந்தாலும் வெளியில விடுறதுக்கு பயமா இருக்குது. இப்ப பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள விட்டு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விளையாட வச்சுக்குவோம். வீட்டுக்குள்ளதான் விளையாடுறது மோஸ்ட்லி. நாங்க எங்களுடைய கண்காணிப்புல இருக்கணும், ஏன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். இப்ப உள்ள காலகட்டம் ரொம்ப சூழல் ரொம்ப மோசமா இருக்குது. ஆமாங்க சார்.
0: ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கீங்க நீங்க? அதுவும் வீட்டுல பார்த்தா நிறைய காய்கறிகள் வந்து நீங்க வந்து நீங்க வெளியில போயிலாம் எதுவும் வாங்க மாட்டீங்களோ?
1: இல்ல அதான், சில சில காய்கறிகள் வெளியில வாங்கிதான் ஆகணும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வெளியில தானே வாங்கி ஆகணும். இல்ல முன்னாடி எல்லாம் அதிகமா தியேட்டருக்கு போறதுதான். இப்ப கொஞ்சம் நம்ம ஏஜ் கரெக்டா வீட்லயே கொஞ்சம் பாத்துக்கிறதா, நியூஸ் பாக்குறது, டைம் கிடைக்கும் போது மொபைல் இது டிவியை பாக்குறது, அந்த மாதிரியே. நம்மளுடைய காலம் கொஞ்சம் மாறி போச்சுங்க சார். சின்ன வயசுல இருந்த மாற்றம் அந்த மாதிரி இல்ல. இப்ப அதிகமா டிவி பக்கம் தியேட்டருக்கு பக்கம் போறது இல்லைங்க.
0: தேங்க்யூ. ஓகே, நேர்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் 5.0 புதுவை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொம்பாக்கம் பகுதியில இருந்து நம்மளுடைய ஆர்ஜே விஜய் நம்ம புதுவை நிகழ்ச்சியை சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அடுத்துதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்னெல்லாம் பேச போறாங்க, அந்த ஊரை பத்தி என்னெல்லாம் நமக்கு தெரிவிக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் ஷோவை வழங்குறவங்க ராம் தங்கநகை மாளிகை.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: எஸ், சோ நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம விஜய் கூட போய் அப்படியே கும்பாக்கத்துல இன்னும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம் கேட்கலாம்.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொம்பாக்கம் இந்த ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்றாங்க. சோ அந்த வருஷம் அடுத்தா யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, என்னன்னா நானும் பல தலைமுறையை இங்க தான்ப்பா இருக்கேன் அப்படின்றத அழகா வந்து சொன்னாங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம், அவங்க பேசுறோம் ஐயா.
3: எம் காமராஜ்.
2: எம் காமராஜ் சார். காமராஜ் சார், நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை வருஷமா கொம்பத்துல?
3: நான் 64 வருஷமா இருக்கிறேன்.
2: 64 வருஷமா கொம்பாக்கத்துல இருக்கீங்க. ஓகே, எத்தனை தலைமுறைகளா இருக்கீங்க நீங்க?
3: நம்ம 3வது தலைமுறை, 2வது தலைமுறை தாண்டி வந்துக்கிறேன்.
2: 2வது தலைமுறை தாண்டி வந்திருக்கீங்க. ஓகே, கொம்பாக்கத்துல என்னென்ன மாற்றங்கள்? நீங்க சின்ன வயசுல இருந்தே இங்க இருக்கீங்க இல்லையா? ரயில் ரோடு, பஸ் நிறைய உங்களுக்கு வந்து போக்குவரத்தே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நீங்க பாக்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊரு, ரொம்ப வயல்வெளிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து என்னென்ன மாற்றம்?
3: நாங்க வந்து 64 வயசு எனக்கு 15 வருஷம் விவசாயம் பண்ணியிருந்தோம். அந்த 5 வருஷத்துல எங்க பார்த்தாலும் வெறும் பசுமையா இருக்கும். அந்த வாக்கியா மோடு அப்படி இப்படின்னு விளையாடி கிடப்போம். அந்த நெல் அடிக்கிற இடம் போய் அந்த கரும்பு வெட்டுற இடம், நெல் அறுக்கிற இடம், களம் இருக்கும், தனித்தனியா இருக்கிறது கழுத்து மட்டும் இருக்கும். அதுல போய் நெல் அடிப்பாங்க, நெல் செய்வோம். அதுவும் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலம் எல்லாம் குறைஞ்சி பிளாட் போட்டு கூரை வீடு கல்லி வீடா மாறிச்சு. அதன் பிற்பாடு வந்து ரோடுகள் வந்தா இப்ப முன்ன விட இப்ப நல்லா அழகா ஆக்கிறாங்க. ஆரம்ப பள்ளி இப்ப உயர் பள்ளி ஆகிட்டாங்க. அது அடுத்து இப்ப வந்து இங்கிலீஷ் மீடியம் கல்வி, பெரிய கல்வி வந்து கல்வி பள்ளிக்கூடம் உருவாக்குது.
2: போக்குவரத்து அப்படின்னா வந்து எங்க
3: போக்குவரத்து? நாங்க வந்து இங்க கொம்பாக்கத்துல இருந்து வெளியூர் போவோம் பஸ்ல. கொம்பாக்கத்துல இருந்து குருங்கபாக்கம் போவோம், குருங்கபாக்கம்ல இருந்து பாண்டிக்கு போவோம். ஒரு இடமும் மாறி மாறி தான் போய் நாங்க முக்கியமா இடத்த அடைவோம். முன்னாடி இருந்துச்சுன்னா நெல் விவசாயம், நெல், அடுத்தது வந்து மல்லாட்டை, கரும்பு, இவ்வளவுதான் அங்க பதிவிடுவாங்க.
2: எல்லாமே
3: அன்னை காலகட்டத்துல 5 வருஷம் அந்த 5 வருஷம் போலாம் பருத்தி அதிகமா போட்டிருந்தாங்க.
2: பருத்தி,
3: அந்த பருத்தியை வந்து எடுத்து சீர் பண்ணி எடுத்துக்கிட்டு விழுப்புரம் மண்டிக்கு போவோம். விழுப்புரம் மண்டியில போட்டுட்டு தான் அந்த காசு கொண்டா வச்சுன்னு நம்ம குடும்பத்தை நடத்துவோம். விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியமான மூலதனம் இருந்தது. குறைஞ்சது அந்த இப்ப அந்த ஒரு 20 வருஷமா அது குறைஞ்சி போச்சு. சுத்தமா குறைஞ்சி எல்லா இடத்துலயும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஈரத்தாடி நெல் நல்லா இருக்கு, சுவையா இருக்கும், நல்லா அருமையா இருக்கும். இப்பதான் மாறி போயிடுச்சு, இப்ப 10 வருஷம் மாறி போயிடுச்சு. நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதிகாரிகளும் சேஞ்ச் யாரும் சொல்லிக்கிறாங்க.
2: நீங்க வந்து விளையாட்டு இடங்கள்லாம் இப்ப நிறைய வீடா இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க பேரபஸ்கர்.
3: நான் சொல்லுவேன் விளையாட்டு இடங்களுக்கு எங்களுக்கு அதிகமாக கிடையாண்டே கிடையாதுங்க. ஸ்கூலை விட்டா, பள்ளிக்கூடத்தை விட்டா விளையாட்டு கிடையாண்டே கிடையாது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு அனலைஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்.
2: என்ன விளையாண்டு இருக்கீங்க?
3: நாங்க ஸ்கூல்ல விளையாடிருக்கோம், வாலிபால் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். நாங்க அந்த காலகட்டத்துல கபடி விளையாடுவோம் நிறைய. நாங்க கபடினா லேடிஸும் சேர்ந்து சேர்ந்து கபடி விளையாடுவோம். ஆர்வமா இருக்கும். நடராஜன் ஹெட்மாஸ்டர் தான், நடராஜன் ஹெட்மாஸ்டர் பிடிக்கும். பொன்னம்மலாம்

0: வாட்சர். நடராஜன் வந்து எல்லா அவரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ல எல்லா சப்ஜெக்ட் எடுப்பாரு, பொண்ணு மூலம் சயின்ஸ் எடுப்பாரு. இன்னும்
1: ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிச்சதுக்கான காரணம் என்ன? வாட்சியர்லாம்
0: எனக்கு வந்து நடராஜன் எம்எல்ஏ இது ஹெட் மாஸ்டர் வந்து அண்ணன் எனக்கு சோறுக்கு போட ஆள் கிடையாது. முக்கியமான காரணம் எனக்கு சோறு போட ஆள் கிடையாது. ஸ்கூல்ல போன உடனே எனக்கு தட்டு எடுத்து கொடுத்து ரெண்டு ஒரு வேளை சாப்பாடு வந்து ரெண்டு வேளை சாப்பாடு கொடுப்பாரு. அதனால வந்து ஒரே வேளை சாப்பிட்டுருவேன். அப்போ ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கட் ஆயிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க வந்து 8th முடிச்சு 10th வந்து காரணி ஸ்கூலுக்கு போனா அங்க வந்து இந்த நடராஜன் என்ற எம்எல்ஏ வந்து
1: எல்லாரும்
0: எல்லாருமே
1: காய்கறிகள் எல்லாம் அவங்க வீட்லயே வந்து விளைவிக்கிறாங்க.
0: நானும் அதான் பண்ணிக்கிறேன். இப்ப என் தோட்டத்துல வந்து வாழை வைக்கும், வாழைக்காய் வைக்கும், வாழைப்பழம் வைப்பான், வாழைக்காய் வைப்பான், முருங்காய் வைப்பான், எலுமிச்சு பழம் வைப்பான். என் பட்டுக்கிறத சின்ன விஷயம் இருப்பான். போது போகிறது கொஞ்சம் குழப்பம்
1: இல்லை.
0: எதை பண்ணிதான் வேணும், வேற வழி இல்லை.
1: ரொம்ப சந்தோஷம், சூப்பரா இருங்க, ஜாலியா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய நேயர்கள் எல்லாம் அவங்க இங்க இருக்காங்க, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் விஜய். இன்னைக்கு கும்பாக்கம் இந்த ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சோ நம்ம ஆர்ஜே வந்து பாத்தீங்கன்னா விஜய் கொம்பாக்கத்திலிருந்து ஷோ வழங்கிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்ததா அவர் யார்கிட்ட பேசுறாருன்னு கேக்கலாம்.
6: 2.8 எல்லா நேர்களுக்குமே மீண்டும் ஒரு சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கொம்பாக்கம் இந்த ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்பவே சூப்பரா நிறைய விஷயம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொம்பாக்கம் இங்க இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எவ்வளவு நிலங்கள் இருந்தது அப்படின்றது ரொம்பவே அழகா வந்து கண்கூடா தெரியுது. ஏன்னா இங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா சொல்றாங்க, அவ்வளவு விவசாயங்கள் இங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வருஷம் அடுத்து நம்ம கூட பேச போறாங்க. ஹலோ வணக்கம், உங்க பேசுறீங்கப்பா?
7: சாமிநாதன்.
6: சாமிநாதன் சார், என்ன பண்றீங்க நீங்க?
7: டெம்போ டாடா ஏசி வச்சிருக்கீங்க.
6: எத்தனை வருஷமா நீங்க இந்த வண்டி ஓட்டுறீங்க?
7: நான் 2006 இருந்து ஓட்டுறேன். இங்க வந்து 2020 இருந்து வண்டி ஓட்டுறேன், பாண்டிச்சேரி வந்து.
6: ஓ, அப்ப உங்களுக்கு சொந்த ஊர் கொம்பாக்கம் கிடையாது? உங்களுக்கு
7: ஊர் இல்ல, நாங்க இங்க வந்துட்டோம். 2020 வந்துட்டோம். 2020 இருந்து இங்க தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
6: ஏன், என்ன காரணத்துக்காக வந்து பாண்டி வந்தீங்க? என்ன ரீசன் இதெல்லாம் தெரியுமா, சொல்லலாமா?
7: இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, இங்க படிப்பு வசதிக்காக என் பையன் இங்க படிக்க வச்சு டாக்டரா. ஆஹா,
6: உங்களுக்கு சொந்த ஒரு என்ன?
7: உங்களுக்கு காரைக்கால் இருந்தோம். காரைக்கால்
6: காரைக்கால் இருந்து பட்டுக்கோட்டை
7: போயிட்டு எங்க அக்கா வீட்டுக்காக போயிட்டு பாண்டி பாண்டி பரபரப்பா இருக்கும். பரபரப்பா இருக்கும். பட்டுக்கோட்டை நம்ம ஊர்லாம் இங்க வந்து போட்டியோட வாழ்றதா இருக்குது.

0: போட்டியோட
1: உங்களுக்கு
0: கண்டிப்பா கண்டிப்பா அது அங்க வந்து இயற்கையா இருக்கு.

0: அவனுக்கு பாக்கும்போது இங்க ஒண்ணு இல்ல, அங்க நல்லா இருக்கு, அவ்வளவுதான்.
1: ஊருக்கு எல்லாம் போவீங்களா
0: பண்ணிட்டு? போவோம் போவோம், ஆறு இப்ப கூட போயிட்டு வந்தோம்.
1: உங்களுக்கு பொழுது கூப்பிட்டேன் என்னையா, நீங்க வந்து வண்டி வச்சிருக்கீங்க, பாட்டுலாம் கேப்பீங்களா ஜாலியா?
0: எஃப்எம் கேப்பேன்,
1: ஜாலியா கேப்பீங்க.
0: சூப்பர்.
1: எந்த எந்த அவருடைய ஊர் ரொம்ப பிடிக்கும், அவருடைய பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பு?
0: என்பது அந்த மாதிரி பாட்டெல்லாம் நல்லா இருக்கும்.
1: பையனோட படிப்புக்காக பாண்டிச்சேரி வந்து நிறைய விஷயங்கள் கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சோ மச்.
0: வணக்கம். நன்றி.
1: ஓகே ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்ம புதுவை கும்பாக்கம் ஏரியால இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் தான் வந்து பிரதானமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இவங்களுக்கு போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வில்லியனூர், இங்க இருந்து முருங்கப்பாக்கம் ஒரு பஸ் நம்ம இங்க டிராவல் பண்ணி அழகா போலாம். பாண்டிச்சேரி டவுன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இடமான வந்து இருக்குது. ஓகே, இன்னைக்கு கும்பாக்கம் இந்த ஏரியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்துல சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி விஜய்.
2: தேங்க்யூ விஜய். கும்பாக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஓகே மக்களே, நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நிகழ்ச்சியில பாடல் வருது. வரும் பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அன்பரசி.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா,
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
7: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
7: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
10: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
0: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
0: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
0: FM ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
10: ஹாய் ஸ்நேகிதியே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 8:55. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்கக்கிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியும்?

0: ஒரு நாலு பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. மக்கள் பேரில் தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது. பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனா இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேர்களே, இனி கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்தியாவும் வங்கதேசமும் இணைந்து எல்லை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடத்த உள்ளன. இப்பேச்சுவார்த்தைக்கு வங்கதேசத்தின் சார்பில் அந்நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் முகமது அஷ்ரப் உஸ்மான் சித்திக்கும், இந்தியா சார்பில் எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் பிரவீன்குமாரும் தலைமை தாங்க உள்ளனர். நீர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்த ஒருநாள் தேசிய பயிலரங்கை நடத்திட ஜல்சக்தி அமைச்சகம் புதுடெல்லியில் இன்று ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வின் போது ஜல்சக்தி அமைச்சகமும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான பயன்பாடுகள், நீர்வள மதிப்பீடு, கண்காணிப்பு மற்றும் மேலாண்மைக்கான மேம்பட்ட தொழில்நுட்பங்களை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை

இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி பட்டத்தை வென்றது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்து வெற்றி வாகை சூடியது. ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3:05 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரியங்காவல் கதிரவன், வசந்தி கொலஞ்சிநாதன், மணிசேகர் திருச்சி குமரன் நகர்ல இருந்து, லக்ஷ்மி முத்தரசன் அல்லூர்ல இருந்து, நவீன் சுந்தர் வில்லிவாக்கத்தில இருந்து, குபேந்திரன் மலைக்குடிப்பட்டியில இருந்து, சண்முகம் திட்டக்குடியில இருந்து, செல்வராசு தாராசுரம் கைலாசம், இவங்க அத்தனை பேருமே விரும்பி கேட்டிருக்க ஒரு பாடல் என்ன அப்படின்னா சிங்கம் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. எஃப்எம் ரெயின்போல everybody listen.

0: நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருந்து துரைராஜ், பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி இவங்களுடைய விருப்ப பாடல் முத்து படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.
1: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே
2: புதுச்சேரி.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்க நகை மாளிகை.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: Officer Engineering College, Autonomous, Counseling Code 3805.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில இருந்தாங்க, மணிகண்டன் பாடல் கேட்டிருக்காரு, ஜி படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.
2: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதான்டா.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில டைம் சரியா 9:22. சோ நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவை புத்தூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன் தான் பாடல் கேட்டிருக்காரு நியூ படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்துதான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எல்லாம் பாட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கர்நாடகா மாநிலம், அதாவது கர்நாடகாவில இருந்து, அதாவது சின்ன திருப்பதியில இருந்து ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித் பிரகாஷ் தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அண்ணாமலை படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவர்களுடைய விருப்பப்பாடல் தக் லைஃப் படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்பப்பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

மாறும் எந்த கதையின்னும் ஒன்பது மணி 9:33 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனில இருந்து ராதா பிரியா தான் சாங் கேட்டிருக்காங்க. பேட்டா படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம் தான் பாடல் கேட்டிருக்காரு. நிமிர் படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங் கேட்கலாம் 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிதம்பரத்துல இருந்தா கல்கி பாடல் கேட்டிருக்காரு. மேட்டுக்குடி படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஒன்பது மணி 56 நிமிடம் 40 நொடிகள் ஆயாச்சு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலருக்கு தான் பாடல் வழங்க முடிஞ்சது, சிலருக்கு பாடல் வழங்க முடியல. யாரெல்லாம் பாடல் கேட்டு வழங்க முடியல அப்படின்னா, ராம

கிருஷ்ணன் கொழுமகொண்டா நாகராஜன் சென்னை, கலை துரைராஜன் கும்பகோணம், பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி, சீதாலட்சுமி தூத்துக்குடி, ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டை, ஐயனார் முதுக்குடி, பாபு முள்ளக்காடு, மந்திரமூர்த்தி நாகர்கோயில், சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன் கள்ளக்குறிச்சி, கண்ணன் வையாபுரிப்பட்டினம், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, ஐயப்பன் அறந்தாங்கி, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேசன், நிஷா ராகுல், ஹன்சிகா ஹரிணி, திண்டுக்கல்லிருந்து சரவணன் அழகுமணி, ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், இவங்க அத்தனை பேருக்கு 3 படத்திலிருந்து ஒரு பாடல்

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஹாங் ஹிலாங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். முன்னதாக அவர் நேற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அம்மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணியளவில் நடைபெறவுள்ள விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் இன்று திருச்சிக்கு செல்லவுள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு விஜய் பின்பு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒருங்கிணைந்த மேல்நிலை தேர்வு இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று புதுச்சேரி தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி பட்டத்தை வென்றது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்

இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்து வெற்றி வாகை சூடியது. ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: மாலை 3:32 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு கெட் செட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா. சோ அந்த வகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் மற்றும் அதோடைய சிறப்பு மிக்க இடங்கள் பத்தின கேள்விதான் நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். அதுக்கான சரியான பதில்களை நீங்க எனக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. சோ நீங்க போன் பண்ண வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2271760 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு நான் கேக்குற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச கேள்வி, ஆனா லைட்டா ட்விஸ்ட் பண்ணி நான் கேட்க போறேன். ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உலக அதிசயம் எது? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய உலக அதிசயம் எது அப்படிங்கிற முதல் கேள்வியோட கெட் செட் கோ கேம் ஷோவை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க கால் பண்ணி எனக்கான ஆன்சரை நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களின் முக்கியமான இடங்கள் பத்தின கேள்விகளை தான் நீங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்டே டியூனா இருங்க. நிகழ்ச்சியில பாடல் வருது மெர்சலைட், ஐ திரைப்படத்துல இருக்கு.
1: Ha ha ha.

0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஒரு சில மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடங்கள் பத்தி தான் கேள்வி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கடைசியா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தர் லைன்ல வெயிட் பண்றாரு. யாருன்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம். ஹலோ வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், ஓகே.

0: கேட்பேன். சோ நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுங்களா உங்களுக்கு?
1: தெரியும். தாஜ்மஹால்.
0: தாஜ்மஹால் உண்மையாவா?
1: உண்மையாதான்.
0: அப்படியா?
1: அப்படிதான்.
0: ஓகே, சோ போயிருக்கீங்களா நீங்க?
1: இல்ல
0: இல்லையா? டிவி அதே அந்த பாட்டுல பாத்திருக்கீங்களா? ஓகே, இன்னும் நிறைய பாட்டுலயும் நம்ம தாஜ்மஹால் இருக்கும். சூப்பர். சோ உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுமா? இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்மளும் கண்டிப்பா போய் பார்க்கணும்ல. சோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாட்டியும் அப்படியே டூரை போட்டு போயிட்டு வந்துருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம உலகத்துல இருக்க அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? சோ நிறைய விஷயங்களை வந்து நேர்ல போய் பாருங்க அப்படின்னு நான் இந்த நேரத்துல ஒரு சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சோ பயணம் அப்படின்றது நம்மள நிறையவே சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, சோ நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த மாநிலத்தை பத்தின ஒரு சிறப்பான இடத்தை பத்தி கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து எல்லாருக்குமே இந்த கலர்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சோ கலர் சம்பந்தப்பட்டமா எந்த மாநிலத்தை பத்தி கேள்வி அப்படின்னு யோசிக்காதீங்க. அதோ இப்பவே நான் உங்களுக்கான கேள்வியை சொல்லிடுறேன். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தின் உலக புகழ்பெற்ற அரண்மனை நகரம் எது அப்படிங்கிற இந்த கேள்விதான். சோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான க்ளூ தான். சோ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தை பத்தினா ஒரு கேள்விதான். ராஜஸ்தான் மாநிலத்துல எந்த, அதாவது பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு அரண்மனை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த சொல்றாங்க. சோ அது எந்த இடம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் சேவ் அதேதான், 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் செல்ஃபி புள்ள பாடல் கேட்கலாம்.

0: பேசுறீங்க
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்கார் கிராமத்திலிருந்து பாபு.
0: ஓகே, ஒரு நிதானம் நிறுத்தி அழுத்தி பாபு சார் சொல்லிட்டீங்க. இதே ஒரு பொறுமையோட கொஞ்சம் வந்து நம்மளோட ஆன்சரையும் சொல்லிருங்க. ராஜஸ்தான் மாநிலத்தின் உலக புகழ் பெற்ற அரண்மனை நகரம் அப்படின்னா அது எது?
1: ஜெய்ப்பூர் அரண்மனை நகரம் மேடம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு.
0: வாவ், சூப்பர். சோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு குட்டியா ஒரு க்ளூவும் கொடுத்திருந்தேன். சோ அதுல வந்து ஒரு கலர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும்
1: இருக்கு. ஆமா மேடம், இது சிவப்பு நகரமா இருக்கு மேடம். பிங்க் சிட்டி சொல்றோம், ஜெய்ப்பூர் நகரம்
0: சொல்றோம்,
1: சிவப்பு நகரம்.
0: ஆமால. ஓகே, சோ பிங்க் சிட்டி, எஸ் பிங்க் சிட்டியும் பிளஸ் வந்து உலக புகழ் பெற்ற அரண்மனை நகரம் அப்படினு சொல்லப்படுது.
1: ஜெய்ப்பூர்
0: மேடம், சூப்பர் சார், சூப்பர் சார். சோ உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப நம்ம ஜெய்ப்பூர்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏதாவது இல்லையா?
1: அரண்மனை தான் மேடம்,
0: அரண்மனை தான் ஞாபகம் வரும். எனக்கு மட்டும் இந்த சிவப்பு லோலாக்கு குலுங்குது
1: குலுங்குதுன்னு
0: சொல்லுங்க பாபு சார். உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும், இப்ப நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுது?
1: தாஜ்மஹால் போடப்படும், உலக அதிசயங்கள் தாஜ்மஹால் பாக்குறதா எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எனக்கும் அந்த ஆசை இருக்கு, குடும்பத்தோட போகணும்னு ஒரு ஆசை.
0: வாவ், சூப்பர் சார். கூடிய விரைவில் பிளான் போடுறீங்க, தட்டி தூக்குறீங்க, ஆக்ரால போயிட்டு தாஜ்மஹால பாக்குறீங்க. ஓகேவா?
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா.
0: ஓகே சார், ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ சோ மச் சார்.
1: நன்றி நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி.
0: எஸ் எஸ் மக்களே, சோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடம் வந்து ரொம்ப போகணும்னு விருப்பமான ஒரு இடமா இருக்கு, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல தெரிய போறீங்களா? ரெண்டுத்துக்குமே உங்களுக்கான ஆன்சர் நம்ம கிட்ட இருக்கு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ல என்னென்ன ஸ்பெஷலான ஒரு இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க ஷோ கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். சோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு பிளான் பண்றீங்க, தெரியல இன்னும் குழப்பமா இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா ஏதாவது ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, சோ என்ன சொல்ல வரேன், நம்மளோட ஷோ தொடர்ந்து கேளுங்க அப்படின்றது சொல்லுவேன். ஏக் தோ தீன் சார் எண்ணிக்கிட்டே அப்படியே ஊர் பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடல் கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ லைவ் கேம் ஷோ கேட்டுட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தர் லைன்ல வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆதிபாலத்தில இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: நான் ஓகே பலராமன் சார், நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க பாக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தின் பூமியின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம் என்னது? புதுவெல்லை மழை அப்படி பார்த்ததோட சரி இல்ல?
1: ஆமா மேடம்.
0: ஓகே சரி. ஓகே சார், பலராமன் சருக்கு நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டேட்க்கு போகணும், ஏதாவது ஒரு இடத்த பாக்கணும் அப்படின்னா அது எந்த இடம் சொல்றீங்க?
1: நன்றி,
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: மக்களே, இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்

இது ஒரு சிறந்த ஒரு இடம் இருக்கும், சிறப்பான ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை பத்தின கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததான் நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம கால் பண்ணும்போது நீங்க ஆன்சர் சொல்வீங்க, பிளஸ் ஆன்சர் சொல்லும் போதே உங்களுக்கு நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஏதோ ஒரு மாநிலத்துக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இடம் தோணும். ஸோ அது எந்த இடம், அது என்ன மாநிலம் அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்த்து நீங்க அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, கொனார்க் சூரியர் கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது கொனார்க் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கோவில் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றத நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆன்சர் பண்ண வேண்டிய எண்கள் அதேதான், சேம் 2271760, 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க கால் பண்ணுங்க. ரொம்ப பாடல் கேட்கலாம்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சிறப்பு மிக்க ஒரு இடங்கள் பத்தி தான் கேள்வி நான் உங்களுக்கு முன்னாடி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதை பத்தின கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நான் இப்போ அடுத்ததா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறது யாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கேள்வி கொனார்க் சூரிய கோவில் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்கிறது. யாரு? ஹாய், வணக்கம்.
3: அன்பரசி மேடத்துக்கும் நேரலுக்கும் இனி காலை வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லிடலாமே?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
2: ஓகே, சோ சண்முக சுந்தரம் சார், நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன?
3: ஒடிசால இருக்கு சூரியனார் கோயில். இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த சூரிய கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் வந்து 10 ரூபாய் நோட்டுல சிம்புரம் அச்சடிச்சிருக்காங்க.
2: வாவ், சூப்பர்ல. பாத்திருக்கீங்களா நீங்க நேர்ல போயிட்டு? உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்த போய் பாக்கணும் அப்படின்னா எந்த இடத்த நீங்க சொல்வீங்க?
3: எனக்கு வந்து கொல்கத்தா போகணும் மேடம். கொல்கத்தா அந்த ஹூக்ளி பிரிட்ஜ்
2: பாக்கணும் மேடம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ கண்டிப்பா பிளான் போடுங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. சரியா?
3: ஓகே மேடம்,
2: சேஃபா போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: நன்றி.
2: ஓகே, நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு நம்ம ஒரு பிரஷர்ல இருக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அப்படியே பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணாம போற ஒரு டிராவல் இருக்கு பாருங்களேன், அது நம்மளை ரொம்பவே ஃப்ரெஷ் ஆகும். ஸோ நீங்க எப்பயாவது ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு வண்டியோ இல்லை வந்து சும்மா நடந்தாவது போயிட்டு வாங்க, பார்த்து சேஃபா போயிட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்றதுதான் உங்க முன்னாடி அடுத்த கேள்வியா நான் வைக்கிறேன். சோ கால் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். கேள்வி கேட்டது மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன், இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்ற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய எண்கள் சேம் அதே தான். நிகழ்ச்சி அடுத்ததா பாடல் கேட்கலாம்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கெட் செட் கோ கேம் ஷோக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நேயர்களே. சோ நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, யாருன்னு கேக்கலாம். ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
2: நல்லா இருக்கோம், ரொம்ப நன்றி கலைவாணி. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம இப்ப கேட்ட கேள்வி, கொனார்க் சூரிய, ஓகே, இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்றதுதான்.
3: பெங்களூர்.
2: ஓகே, சோ பெங்களூர் அப்படின்ற இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. எதுக்காக அதுக்கு வந்து சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னு
3: அழைக்கப்படுது?
2: மென்பொருள் நிறுவனம் அங்க வந்து ஏதோ அடிட்டக்டர்னு ஏதோ பார்த்து சொல்லிட்டீங்கல்ல. ஆக்சுவலா அங்க வந்து நிறைய IT செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதனால வந்து அங்க சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க அந்த ஊரை. ஓகேவா, வேலை வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு இல்லையா. சோ நம்ம சென்னை எப்படி சொல்றோம் அந்த மாதிரி, பெங்களூர் வந்து ரொம்ப இந்த மாதிரி மென்பொருள் நிறுவனங்கள் அதிகமா இருக்கு, அதுவும் ஒரு ரீசன். ஓகேவா? ஓகே, சரி. நீங்க உங்ககிட்ட கேட்க போற அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வரணும்

0: ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்குனா எந்த மாநிலம் எந்த இடம் ஏன்னு சொல்லுங்க.
1: ஊட்டி கோடைக்கானலுக்குலாம் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு.
0: நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு எதிர்பார்த்தேன். டோ இருக்கிற நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானலே நான் இன்னும் போகல, ஃபர்ஸ்ட் அதுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நன்றீங்களா? ஓகே ஓகே சூப்பர். சீக்கிரமா வந்து ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்க சேர்த்துக்கிட்டு இல்ல உங்க ஃபேமிலியோட சீக்கிரமா கலப்பி கூட்டு போயிட்டு வந்துருங்க சரியா? டூர் பயணம் இந்த இந்த இப்போதான் வெகேஷன் தானே, எங்கயா போயிட்டு வந்தீங்களா?
1: அரையாண்டு
0: அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து எந்த நகரத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். கேட்வே ஆஃப் இந்தியா எந்த நகரில் அமைந்துள்ளது? ஆன்சர் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான்.

0: நுழைவு வாயில் எந்த நகரத்துல இருக்கு அப்படின்றதான் கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யார் அப்படின்னு பாக்கலாம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேம். நிச்சயம் மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகரன் சார், ரொம்ப நன்றி. சோ நீங்க சொல்லுங்க, நம்மளோட கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன?
1: ஆமா, கேட்வே ஆஃப் இந்தியா இது எந்த நகரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இதுக்கான சரியான விடை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மாநகரத்துலதான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம்
0: இருக்கு. சூப்பர். சோ இது வந்து நம்ம எப்பவுமே இமேஜ்ல தான் நம்ம பாத்துருப்போம் இல்லையா? ஹலோ, நேர்ல போயிருக்கீங்களா?
1: நான் நேர்ல போனது இல்ல மேம், நானும் பிக்சர்ஸ்ல தான் பாத்திருக்கேன். ஆனா அத பத்தி பல தகவல்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு சிறந்த ஸ்பாட் ஆக இருக்கு. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி எடுத்து அந்த போட்டோஸ் அப்படிங்கறதெல்லாம் அப்லோட் பண்றாங்க. இந்தியாவுக்கே ஒரு பெரிய பெருமை அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த இடத்துல. முக்கியமா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே போதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பேர் என்ன, சவுத் மும்பைல இந்த அரபிக் கடல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அந்த நதிக்கரை ஓரத்துலதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. எல்லாத்த விட அது வந்து தாஜ்மஹால் ஆஃப் மும்பை அப்படின்ட்டு இந்த இந்தியன் கேட்ட வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்பர் உடைய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கருதப்பட்டிருக்கிறது.
0: சூப்பர். நிறைய விஷயங்கள் நீங்க அப்படியே பாத்தி எப்படியோ கடற்கரைன்னு வந்து மெமரிஸ்ல இருந்து எடுத்தது அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டீங்க. எஸ், கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சூப்பராவும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. சோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இன்னொரு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து நான் கேட்டிருக்கேன். இந்தியாவில ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு இடத்த போய் பாக்கணும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க.
1: தாஜ்மஹால் வந்து கிட்டத்தட்ட 20,000 யானைகளை கொண்டு கட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனுடைய அந்த, அதாவது அந்த கலை நயம் மிக்க ஒரு இடம். அது மட்டும் இல்லாம அந்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இல்லாத அந்த காலத்திலேயே அவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு கட்டிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதனுடைய அழகியல் அப்படிங்கறத பார்த்து ரசிக்கலாம். என்னுடைய கனவாவே இருக்கு. நிச்சயம் அது பிளைட்லதான் போனோம் அப்படிங்கறது என்னுடைய எண்ணம். அதற்குரிய அந்த நிதி, அதற்குரிய அந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். நிச்சயமா என்னுடைய பெற்றோர்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் சில வருஷங்கள் கழிச்சு போவேன்னு நான்
0: சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ, பை பை பை.
0: எஸ் மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரரசு நகரம் இருக்கு, அது எந்த நகரம் அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ணலாம். கேள்வி நான் மறுபடியும் சொல்றேன், கர்நாடகா மாநிலத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க பேரரசு நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு இந்த கேள்வி மட்டும்தான் இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ. கேம் ஷோல நம்ம இன்னைக்கு மாநிலங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடங்கள் பத்தின கேள்வி தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. சோ அந்த வகையில நம்ம லாஸ்டா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: ஓகே ராஜகோபால் சார்,
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா?
1: கர்நாடக
0: மாநிலத்தோட ஹம்பி மாடம். ஜொலிக்கிற அந்த மைசூர் பேலஸ்
1: போயிருந்தோம். கர்நாடகா ஃபுல்லா சுத்தி பார்த்து டூர் போயிட்டு வந்தேன்.
0: ஓகே,
1: ஒரு 10 இயர்ஸ் பேக் போயிட்டு வந்தோம் மேடம். தெரியுது.
0: சூப்பர் சூப்பர் சார்.
1: மாண்டியா ஹம்பி, கிருஷ்ணா, உடுப்பி கிருஷ்ணா.
0: ஓகே,
1: அப்புறம் பால்ஸ், அந்த ஷிமோகாங்களா அந்த ஊரு பால்ஸ்.
0: ஓகே, சோ அப்ப அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டீங்க.
1: ஆமா, மேங்களூர் போர்ட்.
0: ஓகே, அப்ப நீங்க சொல்லுங்க எந்த இடத்துக்கு போகணும். இந்தியாவுல இருக்க கூட வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க இடம் இது.
1: இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி தாஜ்மஹால் பாக்கணும். ஒரே
0: தாஜ்மஹால் ஒன்று, அந்த இடத்தை மட்டும் பார்த்தே ஆகணும். அப்படிதானே? ஓகே,
1: சூப்பர். இப்படி போயிடுவோம் மேடம், ஒரு 1 மந்த்ல போயிடுவோம்.
0: சூப்பர் சார், போயிட்டு வந்துட்டு மறுபடியும் எங்க ஷோக்கே போன் அடிச்சு சொல்லுங்க எப்படி இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங். எஸ் எஸ் மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாரும் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க.

அவங்களோட விருப்பமான இடங்களும் நமக்கு வந்து அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் சொன்னா தாஜ்மஹால் அப்படின்றதுதான். சோ நீங்களும் வேற ஏதாவது பிளான் போட்டுருக்கு, நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு கரெக்டான டைம் பார்த்தே போயிட்டு வந்துருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளுது. நான் உங்க அன்பு தோழி அரசே அன்பரசி, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எல்பிஜி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சவாலான சூழலினால் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டரின் விலை முக்கிய பெருநகரங்களில் 42 ரூபாய் முதல் 53 ரூபாய் 50 காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி சிலிண்டரின் விலையில் மாற்றம் ஏதுமில்லை. நேபாள நாட்டின் ஆளும் கட்சியான ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் திரு ரபி லாமிச்சானி 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் அழைப்பின் பேரில் இந்தியா வரவுள்ள அவர் பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இந்தியா வழங்கிய அவசரகால நோய் கண்டறியும் கருவிகள், சிகிச்சை மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பான ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் நன்றி தெரிவித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் இன்று திருச்சிக்கு செல்லவுள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு விஜய் பின்பு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஸ்ரீ வி சண்முகம் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள 1 இடம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே நடைபெறும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02, 8 நொடிகள் தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம்.

இன்றைய நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நம்மள வர சொல்லிட்டு ராம எங்க போயிட்டாரு? வீட்டு வாசல்ல காரையும் காணோம், எங்கதான் போயிருப்பாரு தெரியல. இவரு
1: சங்கர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டவள இருக்கே.
0: ஏ ராமன், என்ன நேரத்துக்கு வர சொல்லிட்டு எங்கப்பா போன? மணி வேற ஆகுதுல்ல.
1: கார்ல ஒரு சின்ன வேலைப்பா.
0: ஓஹோ,
1: நாம வேற இன்னைக்கு வீரான ஏரிக்கு சுற்றுலா போகலாம்னு முடிவு செஞ்சிருந்தோம்.
0: ஆமா,
1: அதனால காரை ரெடி பண்ணிட்டு வரலான்னு மெக்கானிக் ஷாப்புக்கு போயிருந்தேன்.
0: சரி சரி,
1: இப்ப கார் ரெடி, நாம எப்ப கிளம்பலாம்?
0: உடனே கிளம்பலாம் ராமன். நான் ரெடியா எல்லாத்தையும், அதாவது ஏரியில குளிக்கிற ட்ரெஸ் உட்பட கொண்டு வந்துட்டான்.
1: ஓஹோ, இதோ நானும் ரெடிப்பா. கார்ல உட்காருப்பா, போலாமா?
0: ஆ, போகலாம் ராமன். ராமன், எஃப்எம் ரெயின்போ ஆன் பண்ணுப்பா, நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க, அப்படியே கேட்டுட்டே போவான்.
1: ஓகே சங்கர்.
2: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: கிராமத்து வாழ்க்கைன்னா அது ஒரு தனி சுகம்தான். நம்ம முன்னோர்களோட நீர் மேலாண்மை ஏ அப்பா ஆச்சரியமானது இல்ல
1: சங்கர். இருப்பா, எப்பமா நிறுத்துறேன். இப்ப சொல்லு, ஏதோ முன்னோரு நீர் மேலாண்மை என்னமோ சொல்லிட்டு இருந்திய.
0: அதுவா, நம்ம தமிழ்நாட்டாண்ட மூவேந்தர்களின் நீர் மேலாண்மை பணிகளை நினைச்சு ஆச்சரியப்பட்டு சொன்னேன்பா. அதிலும் குறிப்பா காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டிய கரிகாலன் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. சரிராமன், வீராணம் ஏரிய நிர்மாணித்தது யாரு?
1: இது பொது ஆண்டுக்கு பின், அதாவது கிபி 907 முதல் 953 வரை பிற்கால சோழர்கள் வெட்டிய ஏரி.
0: ஓஹோ,
1: ராஜாதித்ய சோழனால் நிறைவு செய்யப்பட்ட இந்த ஏரி அவரது தந்தையாகிய பராந்தக சோழனின் இயற்பெயரான வீரநாராயணன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது.
0: ஓஹோ,
1: காலப்போக்கில் இந்த பெயர் வீராண ஏரி அப்படின்னு அழைக்கப்படுதுப்பா.
0: ஆமா, இந்த வீராண ஏரிக்கு நீர் வரத்து எங்கிருந்து வருது?
1: அரசர்கள் காலத்துல இந்த வீராண ஏரியோடைய மேற்கு பகுதி, வடக்கு பகுதி அதுல இருந்துலாம் வந்திருக்கு. சில ஏரிகள்ல இருந்து கூட வந்திருக்குது. அப்புறம் மழை கால்வாய்கள், ஓடைகள் வழியாகவும் நீர்வரத்து இருந்தது. பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில தான் கொள்ளிட ஆற்றுல இருந்து நீர் கொண்டு வரப்பட்டது.
0: ஏன் ராமன், கொள்ளிட ஆறு ஒரு வடிகால, அதாவது பள்ளமான பகுதி. அதிலிருந்து மேட்டு பகுதியான வீராணம் பகுதிக்கு எப்படி நீரை ஏத்த முடியும்?
1: சங்கர், பேசிக்கிட்டே வந்ததுல சிதம்பரமே வந்துட்டோம்.
0: ஆமால,
1: அதோ வண்டி கேட்டு பஸ் ஸ்டாப்ல பத்மா நிக்கிறாங்கப்பா.
0: எங்க? அதோ நிக்கிறாங்க. ஆமா ராமன், வண்டிய ஓரமா நீ பாட்டுப்பா. பத்மா, பத்மா, பத்மா, பாரு அங்க எங்க பாத்துக்கிறாங்க. பாரு இங்க இங்க இங்கம்மா, இங்க பாருங்கம்மா, வெள்ளை நிற கார் பாரு. நாங்கதான்.
2: யாரு? ஓ, நீங்க தானா? ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க?
1: நாங்க ரெண்டு பேரும் வீராணம் ஏரிக்கு சுற்றுலா போறோம். நீங்க எங்கம்மா?
2: நான் சிதம்பரம் கொள்ளிடம் வடிநில உபகோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு போறேன். அதான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன்.
0: பத்மா, வாங்க எங்க கூட கார்ல போய் அங்க விட்டுட்டு நாங்க போறோம்.
2: ஓகே சங்கர், நானும் வரேன்.
1: எங்க பத்மா, கொள்ளிடம் ஆற்று நீர் வீராண ஏரி வழியா தானே இந்த பக்கம் வருது?
2: அதுவும் ஒரு வழி. மற்றபடி பல்வேறு முறைகள் மூலமா இந்த பகுதிகளில் நீர் மேலாண்மை செய்யப்படுது. இங்கதான், இங்கதான் நான் இறங்கிக்கிறேன். அதோ ரெண்டு பேர் இருக்கிறாங்களே.
1: எங்க? ஆமா, அங்க ரெண்டு பேர் இருக்காங்க.
2: அவங்க கிட்ட இந்த பகுதியோட நீர் மேலாண்மை முறைகள், அதுவும் மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்டீங்கன்னா நல்லா விளக்கமா அவங்க சொல்லுவாங்க.
0: சரிங்க பத்மா, நாங்களும் உங்க கூட வரோம். அதோ அந்த ரூம்ல உட்காந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க அவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருங்க.
2: சரி, நீங்க இந்த ரூம்ல இருங்க.
0: சரிங்க பத்மா.
2: சார், ரெண்டு பேரும் இங்க வாங்கலாம். இவர் பேரு சிவசரவணன், சேத்தியா தோப்பு. முதல்ல இவர்கிட்ட பேசுங்க.
1: ஓகே.

0: ஓகே சார், உட்காருங்க சார்.
1: ஐயா வணக்கங்க.
2: வணக்கம்.
1: இப்போ உங்கள் ஏரியாவை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ ஏரியா உங்கள் கவரேஜுக்குள்ளார வருது, எத்தனை ஏரிகள் வருது, வாய்க்கால் எத்தனை, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்லுங்களேன்.
2: சேத்தத்தோப்பு அணைக்கட்டுக்கு உட்பட்டு சிறு ஏரிகள் தான் இருக்குது, பெரிய ஏரிகள்லாம் இல்லை. அதே போல் பாசன வாய்க்கால்கள் மூலமாக சேத்தத்தோப்பு அணைக்கட்டிலிருந்து எடுத்து எங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க, பரங்கிப்பேட்டை வரையும் கொடுக்குறாங்க. இதே போல் ஒவ்வொரு வாய்க்காலையும் வீராணத்திலேருந்து தண்ணி எடுத்து அதன் மூலயமா தான் எங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து எங்களுக்கு அதுக்கு முந்தைய இரு போகம் கிடைச்ச தண்ணி இப்போ ஒரு போகம் தான் கிடைக்குது. எங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்குது.
1: இப்போ உங்களுக்கான தண்ணி கொள்ளிடம் அணைக்கட்டிலேருந்து தண்ணியை தேக்கி அதை ஏற்றி வீராணம் ஏரிக்கு வர்றது மட்டுமா, இல்லை வீராணம் ஏரிக்கே வந்து நீர்வரத்து நிறையெல்லாம் இருக்கு இல்லையா?
2: வீராணம் ஏரிக்கு வந்து பாளையங்கோட்டை ஏரிங்கிறது 400 ஏக்கருங்க. அதை சுற்றி உள்ள நிறைய பெரிய ஏரிகள் இருக்குது. அதனோட நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யும் போது வீராணம் ஏரிக்கு தண்ணி பிடிக்கும். ஆனால் அதிலிருந்து வரத்து வாய்க்கால்கள்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம வீராணம் ஏரிக்கு எப்பொழுதும் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: வீராணம் ஏரியுடைய மேற்கு பகுதியில் 14-15 வாய்க்கால்கள் வந்து நீர்வரத்துக்காக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ எப்படி?
2: வரத்து வாய்க்கால்கள்லாம் இப்போ இல்லைங்க. அந்த ஏரியிலேருந்து பொன்னேரி, பாளையங்கோட்டை ஏரி, அத்தனை சீமுஷ்ண ஏரி, அதே போல் அந்த பகுதியில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏரிகள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் ஏரிக்கு நம்ம கல்லணையிலேருந்து வர தண்ணி மட்டும்தான் வருதுங்க. எங்களுடைய சேத்தத்தோப்பு அணைக்கட்டுக்கு பாசனம் வந்து அங்கேருந்து வாலாஜா ஏரிக்கு தண்ணி போய், வாலாஜா ஏரியிலேருந்து பெருமாள் ஏரிக்கு போய், அதுலேருந்து கடலுக்கு போகிறது. அந்த பகுதி ஃபுல்லாக பாசன பகுதியாக தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு கிராம நீர் பயன்படுத்துவோர் சங்கத்தில் அரசு மூலியமாக தேர்தல் நடத்துவாங்க. அதில் இயக்குநர்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாய்க்கால்களுக்கும் ஒரு பகிர்மான குழு தலைவர்னு ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. பகிர்மான குழு தலைவர்கள்லாம் சேர்ந்து திட்டக்குழு தலைமையாளருங்கிற ஒரு பதவி இருக்கும். அந்த தலைமையாளர் பதவியில் நான் இருக்கேன். 2001 அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டது மத்திய அரசு மூலியமாக உலக வங்கியிலிருந்து நிதி பெறுவதற்காக. இப்போ அதே போல் 2005 தேர்தல் நடந்தது.
1: பணிகள் எல்லாம் நம்ம பகுதிகளில், அது குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சேத்தியத்தோப்பு அணைக்கட்டு அது உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் எப்படி இருக்குது? ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா அரசாங்கத்திட்ட?
2: இல்லை, விவசாயிகளுக்கு கோரிக்கைங்கும் போது எங்களுக்கு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரி கொடுத்தா அதே பெரிய விஷயம்தாங்க.
0: சார் இப்படி கிட்ட வாங்க சார்.
3: சார் வணக்கம் சார்.
1: ஐயா வணக்கங்க.
2: ஐயா வணக்கம்.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க.
2: நான் பி ரவீந்திரன், காவிரி பாசன பகுதியினுடைய கடைமடை பாசன விவசாயி. விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அதன் வாயிலாக நிவாரணம் தேவை என்றால் நிவாரணம், இடுபொருட்கள் தேவைக்கான இடுபொருள் தேவை, நீர்ப்பாசன தேவை போன்ற விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக செயல்படுகிற பிரதிநிதியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
1: இப்போ உங்களது சாதனைகள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
2: நிறைய அரசாங்கத்திடம் பல்வேறு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் விளைநிலங்களுக்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், பயிர் காப்பீட்டு திட்ட இழப்பீட்டு தொகை, நிவாரணத் தொகை போன்றவற்றையும் பெறுவதற்கு நான் பணியாற்றியிருக்கிறேன். எந்தெந்த நேரங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அரசிற்கு எடுத்து கூறி அது தேவைகளையும் கேட்டு பெறுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். மாவட்டத்தில் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்ல இயற்கை சீற்றங்களிலே பாதிக்கப்படுகிற போது கூட அதிலிருந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றுவதற்கான பல கட்ட முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன்.
1: பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் கடலூர் மாவட்டத்தில் எப்படி வந்து இது செயல்படுத்தப்படுது? இப்போ ஏரி பாசனமாக இருக்கட்டும், இல்லை வாய்க்கால் பாசனமாக இருக்கட்டும், இல்லை ஆற்று பாசனமாக இருக்கட்டும், நீர் மேலாண்மை எப்படி பண்ணப்படுது? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா லஸ்கர் இருப்பார், வாய்க்காலில் தண்ணி திறக்கணும்னா அவர் தான் திறப்பார். அதே மாதிரி முறை வச்சு தண்ணி விடுவாங்க, இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எல்லாரும் அவரை நம்பி தான் இருப்பாங்க கிராமங்களில். இப்போ இன்றைக்கி பல்வேறு கிராமங்களில் லஸ்கரே இல்லாமையே இருக்காங்க. இப்போ உங்கள் அனுபவத்தில் முன்ன எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, என்ன செய்யணும்?
2: இந்த உலகத்திற்கு நீர் மேலாண்மையை எடுத்துக்காட்டாக செயல்படுத்தி காட்டிய பெருமை தமிழகத்திற்கு உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகிற போது கடலூர் மாவட்டம் முற்றிலும் வித்தியாசமான மாவட்டம். நீர்ப்பாசன வடிவமைப்பிலே முற்றிலும் வித்தியாசமான மாவட்டம். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு கல்லணைக்கு வருகை தந்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கல்லணைக்கு எவ்வளவு வந்து சேர்கிறதோ அந்த அளவீட்டில் 10% மட்டுமே அணக்கரைக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கீழணையில் என்று சொல்லப்படுகிற அணக்கரையில் இருக்கக்கூடிய அணையின் ஒழுங்கியத்தின் வாயிலாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 27,000 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்திற்கு 152,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் 5 ஒன்றியங்கள் மட்டுமே காவிரி பாசன ஒன்றியங்களாக இருக்கிறது. மற்ற அனைத்து ஒன்றியங்களும் காவிரி பாசனம் அல்லாத ஒன்றியங்களாக இருக்கிறது. இங்கு ஏரி பாசனம் இருக்கிறது, ஆற்று பாசனம் இருக்கிறது, மானாவாரி பாசனமும் இருக்கிறது, பூமி கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிற ஆழ்குழாய் பாசனமும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த பாசனங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்ன அப்படின்னா,
4: 350 ஏக்கர் 450 ஏக்கர் ஒரு ஆயக்கட்டு பகுதியில் எடுத்துக்கிட்டேன். அந்த

0: ஆயக்கட்டு பகுதியில் முதன் முதலாக தண்ணீரை கடைமடைக்கு கொடுக்க வேண்டும். கடைமடையிலே தண்ணீரை தேக்கி அந்த பகுதிக்கு உட்பட்ட விளைநிலங்கள் பாசன பிறகு இடைமடை, நடுமடை, மேல்மடை என்கிற அளவில் பாசனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்போதான் தேவையான தண்ணீரை எடுப்பதற்கும் தேவையில்லாமல் வீணாக்குவதை தடுப்பதற்கும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய எளிமையான நடைமுறை இருக்கும். ஆனால் தற்போது அந்த முறை நடைமுறை அல்ல. யார் தண்ணீரை திறந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கிறது. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மேலாண்மை குறித்து விவசாயிகளுக்கு கருத்தரங்கன் வாயிலாகவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிறது. மீண்டும் தண்ணீரை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் செயற்கை முறையில் பூமிக்கடியிலே தண்ணீரை சேமிக்க வேண்டிய திட்டம் அவசியம். அதை போர்க்கால அடிப்படையில் அவசரம் கதி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
1: என்ன சங்கர், கேள்வியெல்லாம் கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் செயற்பொறியாளரை பார்க்க போன, அவர் இன்னும் வரலையா?
2: சரிங்க பத்மா, அப்ப நாங்க கிளம்புறோம்.
1: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வீராணம் ஏரியோட தென்கிழக்கு பகுதியில, அதாவது லால்பேட்டையில நீர்வளத்துறை பாசன பிரிவு உதவி பொறியாளர் இருப்பாரு, அவரையும் பார்த்து பேசிட்டு போங்க.
2: சரிங்க பத்மா,

0: அருமையா பேசினாரு ரவிச்சந்திரன். அவரு பேசினதை கேட்ட பிறகு இந்த கடலூர் மாவட்டத்துல மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் நீர் மேலாண்மை முறையை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ராமன், பள்ளமான கொள்ளிடம் ஆத்துல இருந்து வீரணு ஏரிக்கு எப்படி தண்ணீர் வருது? ஏற்கனவே கேட்டேனே.
1: அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுப்பா.
0: சொல்லுப்பா, வீராணம் போற வரைக்கும் கேட்டுக்கிட்டே வரேன்.
1: காவிரி ஆறு திருச்சி முக்கொம்புல காவிரி கொள்ளிடம் என ரெண்டா பிரியுது.
0: அதான் எனக்கு தெரியுமே.
1: கொள்ளிடம் ஆற்றுப்பகுதி தாழ்வாக இருப்பதால அங்கு நீர் அதிகமாக பாய்ந்து காவிரியில் நீர்வரத்து குறைவதால தஞ்சை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு துயர் அடைஞ்சாங்க. அன்றைய ஆங்கிலேய அரசு இதற்கு தீர்வு காண ஆர்தர் காட்டனிடம் பொறுப்பை வழங்கியது. அவர்தான் 1834 1836 ஆண்டுக்குள்ளாக கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மேலணையை கட்டினார்.
0: ஓஹோ,
1: இதனால நீர் என்னாச்சுன்னா காவிரி ஆற்றில் திருப்பி விடப்பட்டு விவசாயம் செழித்தது. பிறகு 4 வருடம் கழித்து தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் அணக்கரை கிராமத்துல கீழணைய கட்டினாரு.
0: ஓஹோ,
1: இதன் மூலம் தண்ணீர் தேக்கப்பட்டு குறிப்பிட்ட உயரம் வந்தவுடன் வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு நீர் கொண்டு வரப்பட்டது. இந்த வடவாறு ஒரு வெட்டப்பட்ட கால்வாய்.
0: நீரை துல்லியமான முறையில வீணாக கடலில் கலக்கப்படாம மக்களின் பயன்பாட்டிற்கு திருப்பி விட்டது போற்றுதலுக்குரியதே. சரி ராமன், பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தின் நோக்கம் பத்தி சொல்லலாம்.
1: அனைத்து வேளாண் நிலங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீர்ப்பாசனம் கிடைக்கும் வகையில் செயல்பாடுகளை உறுதி செய்வது இது முதோ குறிக்கோள்.
0: சரி,
1: ரெண்டாவதா வேளாண் பயிர்கள் மூலம் வருவாயை பெருக்குதல். அதிலும் குறிப்பா ஒரு சொட்டு நீரில் நிறைய தானியம்.
0: ஆமா, இந்த திட்டத்தில் உள்ள பகுதிகள் என்னென்ன?
1: நீர் ஆதாரங்கள் உள்ள இடங்களை பழுதுபார்த்தல், உருவாக்குதல், அப்புறம் புதுப்பித்தல்.
0: ஓஹோ,
1: இது போக நீர் ஆதாரத்தை திறமையுடன் செயல்படுத்த தேவையான கருவிகளை வழங்குதல்.
0: பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தில் செயல்படுத்தப்படும் உத்திகள் எது எது?
1: 75:25 அப்படிங்கிற அளவுல மாநிலங்களுக்கு நிதி அளித்தல். அதாவது பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்துல 75% மத்திய அரசு வழங்குது.
0: ஓஹோ,
1: பாக்கி உள்ள பணம் 25% மாநில அரசு வழங்க வேண்டும். சங்கர், பேசிக்கிட்டே வந்ததுல வீராணமே வந்துட்டோம்.
0: ஆமா ஆமா ராமன், லால்பேட்டை நீர்வளத்துறை பாசன பிரிவு உதவி பொறியாளர் சி சிவராஜ் அவர்களை சந்திச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஏரியை சுத்தி பார்ப்போம்.
1: ஓகே சங்கர்.
0: ராமன், பத்மா சொன்ன மாதிரி லால்பேட்டை அலுவலகத்துக்கு வந்துட்டோம்.

0: சரி, அந்த அதிகாரியும் பார்ப்போம். ராமன், வா உள்ளே போகலாம்.
1: ஆ, அதோ உதவி பொறியாளர் அலுவலகம், உள்ளே போய் அவர்கிட்ட நாம் பேசலாம். வணக்கம் சார்.
0: ஆ, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து வீராணம் ஏரியோடைய தென்கிழக்கு பகுதி. இதான் உங்கள் அலுவலகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீராணம் ஏரி, அதை பற்றின செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: வீராணம் ஏரி வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து பரந்தக சோழன் அந்த பீரியடில் வெட்டப்பட்டது. ஏரியோட முழு கொள்ளளவு வந்து 1465 MCFT. ஏரியோட மெயின் கரையை வந்து 16 கிலோமீட்டர். எதிர்வார்க்கரை இருக்குது, அது வந்து 30.65 கிலோமீட்டர். பாசன பரப்பு வந்து 44,856 ஏக்கர் வந்து பாசன பரப்பு இருக்குது. எதிர்கரையிலையும் ஒரு 6 மதகுகள் வந்து பாசனம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: எதிர்னா மேற்கவா?
2: ஆ, ஆமாம்.
1: கிழக்கு பக்கத்தில் வந்து எத்தனை மதகுகள் இருக்குது?
2: இங்கே வந்து 28 மதகுகள் மொத்தம் இருக்குது. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு இருக்குது, அதுக்கும் வந்து இங்கேருந்து நம்ம வந்து பாசனத்துக்காக தண்ணி கொடுத்து அதில் அங்கே வீராணம் நார்த் சப்ளை சொல்யூஷன் இருக்கும், அதில் மூலயமா வந்து சேதுத்தோப்பு அணைக்கட்டு ஃபில் பண்ணி அது மூலயமா பாசன பரப்பு இருக்குது. ஒரு 40,000 ஏக்கர் இருக்குது.
1: அது எந்த ஆறு? அங்கே
2: வெள்ளாறு வந்து குறுக்க வந்து சேதுத்தோப்பு அணைக்கட்டு இருக்கும். அந்த சேதுத்தோப்பு அணைக்கட்டுக்கு வந்து வெள்ள காலங்களில் தண்ணி வரும். நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சிஸ்டம் வடவாறு, மற்றபடி மேட்டூர் தண்ணி தான். மேட்டூர் முக்கொம்பு கல்லணை வந்து கீழணையிலேருந்து வடவாறு வழியாக 22 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து வீராணம் நுழைவு மதகுன்னு இருக்குது. அந்த நுழைவு மதகு வழியாக உள்ளே வந்து நமக்கு வருது. ஒரு 2100 கண்ணாடி பக்கமாக வடவாறில் தண்ணி வரும். 44,856 வந்து நம்மளுக்கு நேரடி பாசனம். இன்டைரக்ட் பாசனம்னு சொல்கிறப்ப சேத்துத்தோப்பு அணைக்கட்டு கொடுத்து, சேத்துத்தோப்பு அணைக்கட்டுலேருந்து அது மூலயமா நிறைய சேனல்ஸ் இருக்குது கொடுத்து, அந்தாண்ட ரெண்டு செயின் ஆஃப் டேங்க்ஸ் மாரி இது. அடுத்து வாலாஜா ஏரி இருக்கும் வடலூர் பக்கத்தில், அது அப்புறம் கீழே குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் பெருமாள் ஏரி, இது ரெண்டு இது ஃபில் பண்ணி
1: கடலூர் வரைக்கும் போகுது.
2: பெருமாள் ஏரி வரைக்கும் நம்ம இங்கேருந்து தண்ணி கொடுத்து எக்ஸஸ் வாட்டர் வந்துடுறோம். அப்போ போன வருஷம்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கப்ப எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு பாசனம் அப்படி தான் கொடுப்போம். வெள்ள காலங்களில் வரப்போ மட்டும் பின்னாடி வந்து இருக்கு, எதிர்கரையில் வந்து 6 இருக்கு, அது மூலயமா வந்து மெயினாக வரும்.
1: 6 என்ன இருக்கு?
2: செங்காலோடைய 1, 2, 3, பாப்பாக்குடின்னு சொல்லுவோம், அப்புறம் ஆண்டிப்பாளையம், அது மாரி இருக்கு.
1: அந்த 6 வந்து வடிகால் வாய்க்கால்.
2: வடிகால் வாய்க்கால் வரும், அது மூலயமா இங்கே வந்து தண்ணி வந்து நமக்கு மெயினாக வரும். கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் அந்த சோழகங்கம் ஏரி இருக்குங்களா, அது ரொம்ப சின்ன, அதோட சர்ப்ளஸ் வந்து கருவாட்டு ஓடைன்னு சொல்லுவோம். அந்த கருவாட்டு ஓடை வந்து வடவாரில் வந்து ஜாயின் ஆகி அந்த வடவாரிலேருந்து நமக்கு வந்து தண்ணி உள்ளே வரும். வெள்ள காலங்களில் மட்டும், வெள்ள காலங்களில் நம்மளுக்கு வந்து கழுங்கு இருக்குது, 3 கழுங்கு இருக்குது மொத்தம் 14 வெண்ட்டு. 17,850 கனஅடி வரைக்கும் நம்ம வந்து இங்கே வந்து வெள்ள நீர் வந்து வெளியேற்றலாம். சேத்துத்தோப்பு அணைக்கட்டுக்கு 2000 வரைக்கும் அந்த சைடில் வந்து வெளியேற்றலாம்.
1: இந்த தண்ணி வந்து கிழக்கு பக்கத்தில் வாய்க்கால் வழியாக போகும்போது அந்த ராஜா வாய்க்கால் மேலே வந்து வாய்க்காலும் கீழே ஆறு ஓடுறதெல்லாம் ஒரு பகுதி பார்த்தோம். அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன். அது வெள்ளக்காரன் காலத்திலே கட்டினதாக சொல்கிறாங்க.
2: இப்போ நாங்கள் ரீசெண்டாகவும் இங்கேயே மேலேயே நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வடிகால் போகும், மேலே வந்து நாங்கள் வந்து பாசனத்துக்காக அக்விடெக்ட்னு சொல்லுவோம், தொட்டிப்பாலமே தான். அங்கே வந்து நீங்கள் வந்து பெருசாக பார்த்துருப்பீங்க, இதில் சும்மா மைனராக என்டையருமே நிறைய இடத்துல இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இங்கே வடவார் கீழே வந்து ட்ரெயின் போகும், மேலே வடவார் வரும், தண்ணி எல்லாமே ரெகுலராக போயிட்டே தான் இருக்கும்.
1: நேரடி பாசனம் அப்படின்னு 44,000 ஏக்கருக்கு மேலே சொல்கிறீங்க, ஆனால் வெள்ள காலங்களில் வந்து சிதம்பரம் பகுதியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான அந்த வடிகால் வசதி,
2: அதுக்கான வடிகால் வசதி செஞ்சுட்டு தான் இருக்கும். 2 வருஷ காலங்களில் சில இதெல்லாம் ஒர்க் வந்து இப்போ காவிரி டெல்டாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்தமாரி பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வெள்ள காலங்களில் வந்து பாதிப்படையாமல் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம சேனல் வந்து எர்த்தன் சேனலாக இருக்கிறதால லாஸ் வந்து ஹெவியாக இருக்குது, வாட்டர் லாஸ். தண்ணியை கொடுத்தோம்னா ஒழுங்காக போய் சேரதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதனால் வந்து இப்போ வந்து எல்லா சேனலையும் வந்து கான்கிரீட்டால் லைனிங் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லாஸ் மினிமம் லாஸ் ஆகும். ஆனால் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிற மாரி தான், அந்த இதில் வந்து போரஸ் கம்பெனி மாரி தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். தண்ணி வந்து இருக்கிற பற்றாக்குறையில் வந்து அந்த லைனிங் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம லாஸை குறைச்சி கொஞ்சம் மெயின் சேனல்லாம் இருக்காது, அதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கான திட்டம் வந்து அறிக்கை ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
1: ஏன்னா மத்திய அரசு வந்து ஒவ்வொரு சொட்டு நீரிலையும் தானிய உற்பத்தி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, லாஸ் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பக்கத்தில் ஆதனூரில் வந்து கதவணை கட்டுறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதனால என்ன பலன் எதிர்காலத்தில் இருக்கும்?
2: கொள்ளிடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரைனேஜ் கேரியர் தான்,
1: மெயின் வந்து காவேரி தான்.
2: காவேரி தான் இது நமக்கு பாசனம் இங்கே மட்டும்தான்,
1: கடலூர் மாவட்டம் தான்
2: அதிக பாசன வசதி. அங்காண்ட வந்து கம்மி தான், கும்கிமணியாறு சவுத்ராஜன் அதெல்லாம் கம்மி தான், பாசனம் பரப்பே நமக்கு தான் அதிகம். வேற எங்கேயுமே இதுக்கு மேலே வந்து பாசனமே கிடையாது. நம்ம இங்கே அணைக்கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாசனமே நிறைய இருக்கு.
1: கீழணையிலையும் நம்ம வந்து தண்ணி தடுத்து
2: பாசனத்துக்காக
1: தடுத்து வர்றோம். இது வந்து கடைமடை பகுதியில்
2: இதான் கடைசி. கொள்ளிடத்தில் கீழணை தான் ஃபர்ஸ்ட்டு, முக்கொம்புல ஆரம்பிச்சு இது மட்டும்தான். அதுக்கு மேலே வந்து நான் ஜடார்பாளையம் அணைக்கட்டு, அதுக்கு இப்போ காவேரி குறுக்க இன்னொன்று நஞ்சைப்புக்குளூர்னு ஒரு இடத்துல கட்டி இன்னொரு இடத்துல டைவெர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாயனூர் பேரேஜில் தான் காவேரி வைகை குண்டாறு வந்து இணைப்பு திட்டமுக்கு அது செயல்பட்டு தான் இருப்பேன்.
1: அந்த பக்கம் இது புதுக்கோட்டை வரைக்கும்
2: புதுக்கோட்டை இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அது அப்படியே ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படியே ஆரம்பிச்சாங்க.

0: ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடும்.
1: இந்த ஆதனூர் கதவணை வந்ததுன்னா அந்த ராஜா வாய்க்கல்ல
0: ராஜா வாய்க்கல்ல தண்ணியா வரும்.
1: தொடர்ந்து வந்து நிலத்தடி நீரை வந்து விவசாய பயன்பாட்டுக்கு தான் அதிகமாக நம்ம வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 500 அடி 1000 அடி வரைக்கும் தண்ணி எடுக்கிறோம். அப்போ நாளடைவில் தண்ணியே இல்லாமல் போயிடும் நிலத்தடி நீர். அதனால் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் பல நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. எக்ஸஸாக ஒரு வெள்ளக்காலங்களில் வரக்கூடிய தண்ணியை வந்து பூமிக்குள்ளார செருகிறது. இப்போ அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது.
0: அதுக்கான திட்டங்கள் வந்து நடைமுறையில் வந்து பண்ணிவிட்டு இப்போ கடலூர் மாவட்டத்திலே வந்து ஏரிகளில் அந்த ரீசார்ஜ் கமாண்ட் வந்து வெல் கட்டுறாங்க. நம்ம ரீசார்ஜில் கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் தனியாகவே இருப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் சார்பாக அந்த குறிப்பிட்ட ஏரியெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ரீசார்ஜ் வெல்ஸ் இப்போ கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கெல்லாம் ஓரளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் ஹெவியாக தான் இருக்குது. இல்லாத இடத்துல வந்து அவங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் சார்பாக. எங்கெங்கே இல்லையோ அங்கே மட்டும் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ்கள் கவர்மெண்ட் சார்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க.
1: இது தவிர வந்து மத்திய அரசுன்னு திட்டங்கள் நம்ம இந்த தேசிய நீர்வளத்தை பாதுகாக்கிறதுல என்னென்னலாம் இருக்குது.
0: கல்லணை கால்வாய்க்கு வந்து புறநைப்பு திட்டம்னு சொல்லிட்டு போட்டு ERM எக்ஸ்டென்ஷன் ரெனோவேஷன் மாடர்னைசேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உலக வங்கி நிதியோட. மைக்ரோ எடுகேஷனில் நம்ம வீராணம் இருக்குது. புதுசாக என்ன இருக்குது, என்னென்ன வாய்க்கால் ரெனோவேஷன் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ரக்சர் கட்டணும், எது ஓல்டு ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ அதை அடிச்சுட்டு புது ஸ்ட்ரக்சர் எங்கெங்கே கட்டலாம், எங்கெங்கே சின்ன சின்ன செக் டேம்ஸ் எங்கெங்கே கட்டலாம். இந்த வாய்க்கால் நிறைய இடத்துல கேட்பாங்க. அந்த செக் டேம் கொடுத்து தான் தண்ணி ஏறும் நிறைய இடத்துக்கு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திட்டம்லாம் வரும்.
1: புதுச்சேரி அரசை பொறுத்தளவுக்கு இந்த தடுப்பணைகள் நிறைய கட்டினாங்க. அது மூலயமா நிலத்தடி நீர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாகூர் சைடெலாம் வந்து அந்த மாதிரி நிலத்தடி நீர் அதிகமானதுக்கு தடுப்பணைகள் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இது எப்படி?
0: கடைசி வந்து சேத்தியத்தோப்பு அணைக்கட்டு தான் கடல் மட்டம் உயர்ந்ததுனால அதில் வெள்ளாறில் வந்துட்டு ரிவர்ஸில் தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் கடல் நீர் போகிறதால வந்து நம்ம நிலத்தடி நீர் வந்து உப்பு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வெள்ளாறில் மட்டும் வந்து ஆதிவாராகநல்லூர் அந்த இடத்துல வந்து ஒரு ஒழுங்கை முன்ன ரெகுலேட்டர் மாரி ஒன்று கட்டி அது வந்து நம்ம வர நல்ல நீர் வந்து அதில் சேமித்து வச்சு பேக் வாட்டர் நிற்கும். அது இதுவும் பேலன்ஸ் ஆகிக்கும். அந்தமாரி ஒரு திட்டம் வந்து இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக வந்து செயல்பாட்டில் இருக்குது.
2: ராமன், இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள், குறிப்பா பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வரும்போதே கவனிச்சேன், ஏரியில நிறைய தண்ணீர் இருக்குதே, ஜாலியா குளிச்சுட்டு பொறுமையா போகலாமே.
3: சரி சங்கர், நாம இப்ப கிளம்பலாமா?
2: சரி சரி சரி, கிளம்புவோம்.

0: வளமான பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள்.
1: குரல் வண்ணம் ராமனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், சங்கராக ஸ்ரீனிவாச முருகன், பத்மாவாக சி கலைச்செல்வி ஆகியோர்.
0: அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேர்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:30.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
2: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: இது எங்களை இதமாக்கும் இன்னிசை கானங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ராவணன் படத்திற்காக விஜய் பிரகாஷ் மற்றும் கீர்த்தி சாகத்

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இதமான இனிசை கானங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெரடி மேஜிக். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து ஆஜிஷ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா பாடிய பாடல் கோவா படத்திற்காக.

0: குடும்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மறுபடி மேஜிக் நிகழ்ச்சி பாடல் கேட்கலாம். விஸ்வாசம் படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பையா படத்திற்காக.

11:54 59 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம் ஆடுகளம் படத்திற்காக. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா டெகரன். பபாய்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தலைமை நீதிபதி உட்பட உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசனை செய்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் சமூக ஊடகப்பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சாலையோர வியாபாரிகள் எளிதாக கடன் பெறுவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளவும் உதவும் பிரதம மந்திரியின் ஸ்வா நிதி திட்டம் இன்று தனது 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 2020 தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 1,12,00,000+ அதிகமான கடன்கள் இத்திட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளன. நகரங்கள், மாநகரங்கள் என பல்வேறு பகுதிகளில் உள்ள 75,00,000+ மேற்பட்ட பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலமாக பயனடைந்துள்ளனர். JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகளை இன்று ரூர்க்கி IIT வெளியிட்டுள்ளது. இத்தேர்வின் முதல் மற்றும் 2 இரண்டையும் சேர்த்து மொத்தம் 179,694 பேர் இத்தேர்வை எழுதினர். இதில் 56,880 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் 10,107 பேர் பெண்களாவர். பொது தரவரிசை பட்டியலில் IIT டெல்லி மண்டலத்தைச் சேர்ந்த திரு சுபம் குமார் முதலிடம் பெற்றுள்ளார். தேர்வர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை JEE.ADV.AC.IN என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இந்தியா வழங்கிய அவசரகால நோய் கண்டறியும் கருவிகள், சிகிச்சை மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பான ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் நன்றி தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தோடு 12:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இந்த நாள் அதாவது June 1 இன்று இதே நாள்ல வரலாற்றுல பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷோவுடைய மெயினான தீம். சோ வரலாற்றில் இன்றுல வரலாற்றுல இதே டேட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தத பாக்கலாம். சோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் June 1 அப்படின்னு எடுத்துக்கிட்ட உடனே சோ ஃபர்ஸ்ட் விஷயமா இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா என்னன்னா சர்வதேச குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. சர்வதேச குழந்தைகள் தினம் வந்து வருஷம் தோறும் June 1 கொண்டாடப்படுது. குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களுடைய நல்வாழ்வு கல்வி அதோட குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பத்தி உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நாளுடைய மிக முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உலக குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்தும் நோக்கில 1925 ஜெனிவாவில் நடைபெற்ற குழந்தை நலனுக்கான முதல் உலக மாநாட்டில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்காங்க. சோ வரலாற்று பின்னணி கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சர்வதேச குழந்தைகள் தினம் பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். June 1 வரலாற்றில் இன்றுல என்ன நடந்திருக்குங்கிறத பாக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நாள், இதே நாள்ல வரலாற்றுல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு வந்து எந்தெந்த டேவோட நினைவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அனுசரிக்கிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில சர்வதேச குழந்தைகள் தினம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இதோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா என்னன்னா, குழந்தைகள் மத்தியில சர்வதேச ஒற்றுமையை வளர்ப்பது, அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யறது, அதோடு குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்களை தடுப்பது அப்படிங்கிற இது எல்லாமே இந்த சர்வதேச குழந்தைகள் தினத்துடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. சர்வதேச குழந்தைகள் தினம், உலக குழந்தைகள் தினம் அப்படின்றத பார்த்தோம்னா, உலகில பல்வேறு நாடுகள் குழந்தைகள் தினத்தை வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடுது. ஏன் நம்மளுடைய இந்தியாவில் கூட வந்து பாத்தீங்கன்னா, நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம இந்தியாவில் குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு வரோம். சோ இப்படி உலகத்துல பல்வேறு நாடுகளும் குழந்தைகள் தினத்தை வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடினாலும் கூட, இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக குழந்தைகளுக்குன்னு ஒரு டே இருக்கு அப்படின்றதுனால சர்வதேச அளவில் 2 முக்கிய தினங்கள் வந்து அனுசரிக்கப்படுது. இதுலதான் சர்வதேச குழந்தைகள் தினம் அப்படிங்கறது வருஷந்தோறும் ஜூன் 1 அப்போ வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. அது கூடவே வந்து உலக குழந்தைகள் தினம் அப்படிங்கறது ஐக்கிய நாடுகள் சபையால, UN நவம்பர் 20 அன்று அதிகாரப்பூர்வமாகவும் கொண்டாடப்படுது. 1959 சிறுவர் உரிமைகள் பிரகடனமோ, 1989 சிறுவர் உரிமைகள் தொடர்பான மாநாடும் நடைபெற்றதன் நினைவாக இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படிங்கிற உண்மையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சர்வதேச குழந்தைகள் தினத்தை பத்தின நிறைய தகவல்கள், அதோடைய நோக்கம் என்ன, தோற்றம் என்ன, வரலாற்று பின்னணி, இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எஸ், இன்னைக்கு June 1 சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. இன்னும் என்னென்ன டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்ல அனுசரிக்கிறோம், என்னென்னலாம் வரலாற்றுல இந்த நாள் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றுல இந்த இடையில என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ சர்வதேச குழந்தைகள் தினத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்துதான் நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எத்தனை பேருக்குலாம் ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸ், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட ஆசையும் கூட. ஸோ அந்த வகையில பால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, வேர்ல்டு மில்க் டே. ஸோ கால்சியம் சத்து அப்படின்னு சொன்ன உடனே பால் தான் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு உலக பால் தினம், வேர்ல்டு மில்க் டே அப்படிங்கிறதும் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு வருஷமுமே ஜூன் 1st உலகம் முழுவதும் உலக பால் தினம் கொண்டாடப்படுது. பால் மற்றும் பால் பொருட்களுடைய மகத்துவம், அதோடைய ஊட்டச்சத்து நன்மைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரத்துல பால் துறையுடைய பங்கு, இது எல்லாத்தையும் மக்களுக்கு உணர்த்தும் வகையில இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பால எஃப்ஏஓர்க்கு இல்லையா, ஸோ அவங்களால 2001 முதல் நிறுவப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருது. இதுல வந்து பாலுடைய முக்கியத்துவத்தை உலக அளவில் உணர்த்தும் வகையில ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆண்டுதோறும் ஜூன் 1st உலக பால் தினமா அங்கீகரிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு உலக பால் தினம் அப்படிங்கறது, வேர்ல்டு மில்க் டே அப்படின்றத பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து இந்த வரலாற்றுல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பி ரோட், திருச்சி.

7:34 நொடிகள் ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த நாள்ல வரலாற்றுல எந்தெந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு June 1 அப்படிங்கறது வந்து உலக பெற்றோர்கள் தினம், அதாவது உலக பெற்றோர் தினம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருது. குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, அன்பு மற்றும் தியாகத்தை கௌரவிக்கக்கூடிய வகை

ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2012 இந்த தினத்தை அறிவிச்சு அப்போல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த June 1 உலக பெற்றோர் தினம் அப்படிங்கறத கொண்டாடப்பட்டு வருது. இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தோடைய அடித்தளம், அதாவது குழந்தைகள் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான சூழல்ல வளர பெற்றோர்களுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படிங்கறது ஒரு காரணமாகவும், அடுத்ததா குடும்பத்தை உருவாக்குறதுலயும் சமூகத்திற்கு நற்பண்புள்ள குடிமக்களை உருவாக்குவதிலையும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தியாகங்களை போற்றுவதும் இந்த நாளுடைய முக்கிய நோக்கமா கருதப்படுது. உலக பெற்றோர்கள் தினம் பற்றி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ எஸ், இன்னைக்கு June 1 உலக பெற்றோர் தினம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருது. இன்னும் அடுத்தடுத்த வரலாற்று இன்றல் நிகழ்ச்சியில என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல இந்த இடையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருந்தோம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கிராமப்புறங்கள்ல பள்ளி நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேல June 1 அன்று கொண்டாடப்படுது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல கிராமப்புற சமூகங்கள்ல, அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல, அதிகாரப்பூர்வ பிறப்பு ஆவணங்கள் இல்லாத நலிந்த பின்னணியை சேர்ந்த குழந்தைகளுக்கு June 1 கல்விக்கான முதல் படியை குறிக்கும் ஒரு தனித்துவமான சேர்க்கை நாளா வந்து பாத்தீங்கன்னா அனுசரிக்கப்பட்டுகிட்டு இருக்கு June 1. அடுத்ததா வந்து டெக்கான் குயின் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை வந்து கொண்டாடுறாங்க. என்னன்னா 1930 இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே நாள்ல இந்தியாவில் முதல் சொகுசு அதிவேக ரயிலான டெக்கான் குயின் மும்பைக்கும் புனேவுக்கும் இடையேதான் அப்போதைய விக்டோரியா முனை அப்படின்னு நினைக்கிட்டு புனேவுக்கும் இடையே தனது சேவையை வந்து அதிகாரப்பூர்வமா தொடங்கினாங்க. அதாவது டெக்கான் குயின் ஆண்டு விழா அப்படின்றதும் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த நாள்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி தொடர்ந்து இணைந்திருந்தால் இது FM Rainbow புதுவை 102.8.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள

0: 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவேகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமன குழு இது தொடர்பாக கடந்த 27 தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 காசும், கொல்கத்தாவில் 53.50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ்

0: வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
1: என் பேர் இன்பழகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜில் ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு.
0: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதில் இருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து ஜெயக்குமார் குணசேகரன்.
2: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து

0: அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: சில பலன்களை எதிர்பார்த்து கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் மாறுவதில் ஒரு வியப்பும் இல்லை. இந்த வீட்டுக்கு இப்போது யோகம் அடித்திருக்கிறது. வராத பெரிய மனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள். இன்னும் யார் யார் வருவார்களோ என்று கண்களை சிமிட்டுகிறாள். நான் திரும்பவும் ஓடிப்போய் விடப்போகிறேன் என்று கூறிக்கொண்டு சமையலறைக்குள் செல்கிறாள் மைத்ரி. லோகாவின் வீட்டில் சில நாட்கள் தங்கி அவளுடைய தயவால் இந்த இல்லத்துக்கு சென்று கல்வி பயின்று முன்னுக்கு வந்திருப்பவள் மைத்ரி. அதற்காக அவள் உரிமை கொண்டாடுகிறாள். ஆனால் முழுதுமாக உணவு, உடை, உறையுள், கல்வி உள்பட அன்பையும் பொழியும் இந்த ஞானம் அவள் மீது அப்படி சுதந்திரத்தை பறிக்கும் அளவு உரிமை கொண்டாடவில்லை. என்ன யோசனை? இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது. யாருக்கு பார்ட்டி என்று கேட்டுக்கொண்டே தேநீரை அவள் கிண்ணத்தில் வார்க்கிறாள் மைத்ரி. பட்டுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கே, அதுக்கு பார்ட்டியாம். தண்ணி இல்லாத பார்ட்டி. நம்ம மணி ஐயரின் குரூடாயில் தயாரிப்புகள். அப்படியானால் கொலையில் உள்ள புடலங்காயை நாளைக்கு பறிக்கிறேன். ஏன், நீ சாப்பிட வேண்டாமா? புடலங்காயை பறித்து சமைத்து வை, நான் வந்து சாப்பிடுகிறேன். மைத்ரிக்கு நாவுக்கு உப்பு காரத்துடன் நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். ஆனால் ஞானமோ உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் எதையோ சமைத்து வைப்பாள். நாவை வளர்க்கக்கூடாது, காரசாரம் சாத்வீக உணவல்ல என்று ஞானம் கூறுவது வழக்கம். நீங்கள் இப்படி சாப்பிடுவதனால்தான் சென்சார் போர்டு பொறுப்பிலிருந்து இன்று வரை நேருக்கு நேர் பேச துணிவின்றி வழவழ கொழகொழவென்று இருக்கிறீர்கள் என்று விளையாட்டாக மைத்ரேயி மறுமொழியும் கூறுவதுண்டு. இப்போது அவள் மீது லோகாவைப் போல் உரிமை கொண்டாடி மைத்ரேயி அப்படியெல்லாம் வரமாட்டாள் என்று சொல்ல மாட்டாளா? அவள் முரளியை மணந்து கொள்ள வேண்டும் என்று அதனாலேயே வற்புறுத்த துணிய மாட்டாள். ஞானத்தின் இயல்பு மைத்ரேயிக்கு நன்றாக தெரியும். ஞானம் கூந்தலை சீவி முடித்து முகம் திருத்தி கொண்டு ஒரு வெள்ளைச்சேலை அணிந்து விருந்துக்கு செல்கிறாள். 8:30 மணிக்கு ஞானம் திரும்பி வரும்போது மைத்ரேயி கதவையே மூடியிருக்கவில்லை. மடியில் நூலகத்திலிருந்து கொண்டு வந்த புத்தகம் திறந்து கிடக்கிறது. காலை இன்னொரு பிரம்பு நாற்காலியில் போட்டுக்கொண்டு யோசனைதான் செய்து கொண்டிருக்கிறாள். செருப்புலி உள்ளே கேட்கும்போதுதான் குளிர்ச்சிலிர்ப்போடு சடக்கென்று திரும்புகிறாள். என்ன, ராமராஜ்யம் வந்துவிட்டதென்று கனவா மைத்ரேயி? இன்னும் கூட்டுக்கட்சிகள் பதவிக்கு வரவில்லையே, கதவை திறந்து வைத்து கொண்டே கனவு காண்கிறாயோ? மைத்ரேயி உண்மையிலேயே நாணி புத்தகத்தை பட்டென்று மூடுகிறாள். ஞானம் கையில் இருந்த பீடாவை மேஜையின் மீது வைத்துவிட்டு புடலங்காய் வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறாள். நான் ஒண்ணுமே பண்ணலேக்கா என்று மைத்ரேயி சோம்பல் முறிக்கிறாள். அவள் அருகிலே

0: ஏ நிற்கும் ஞானம் சில கணங்கள் ஒன்றுமே தோன்றாதவள் போல் கூர்ந்து நோக்குகிறாள். மத்தியானம் ஹோட்டலுக்கு போனியா? ஹோட்டலில் வயிறு மந்தித்து விடும்படியாக ஏதேனும் சாப்பிட்டிருப்பாளோ என்றுதான் கேட்கிறாளா? மைத்ரேயி மறுமொழி கூறவில்லை. என்ன சமாச்சாரம்? என் மனசு குழம்பி கிடக்கிறது அக்கா. நூல்பாலத்தில் நடந்து தாண்டனும், கீழே விழுந்தால் கிடுகிடு பாதாளம், அப்பால் போனா பொன்னகரம் இருக்கிறது என்று ஆசை காட்டுகிறார்கள். நூல்பாலம் வேண்டாம் என்று ஒதுங்க வேண்டுமானால் குகைக்குள் ஒளிய வேண்டும். குகையில் புலி இருக்குமோ புதையில் இருக்குமோ தெரியாது. என்ன ஆச்சு? துணிந்து மேடையில் ஏறி பேசு, இல்லாவிட்டால் கட்சி அரசியல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போ. இதற்கென்ன தலை போகும் யோசனை? இது என்ன யோசனை? வேறு நான் சொல்லும் யோசனை தான் உனக்கு பிடிக்கலையே. என்ன யோசனை? முரளி உன்னிடம் என்ன பேசினான்? உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீ லைப்ரரி புத்தகத்தை மடியில் போட்டுக்கொண்டு 3 மணி நேரம் பகற்கனவு கண்டால் 2 2 4 என்று புரிந்து கொள்ள கஷ்டமா? எனக்கு மனசு ஒப்பவில்லை அக்கா. ஒரு தரம் என் மீது பட்ட கரையை கையால் துடைப்பது போல் துடைத்துவிட்டு இன்னொரு தரம் இன்னொருவனுடன் வாழ்க்கையில் பங்கு கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அப்படி முடியாமல் இருப்பதை மறந்து நிம்மதியாகவும் இல்லை. ஏன், உன்னை யாரும் வற்புறுத்தவில்லையே? அது சரி, ரொட்டியை காய்ச்சி தருகிறேன், சாப்பிட்டுவிட்டு பாலை குடித்துவிட்டு பேச்சுக்கு தயார் செய்து கொள் என்று கூறிவிட்டு ஞானம் உள்ளே செல்கிறாள். வெற்றிலை பட்டியை கையில் வைத்து திருப்பி பார்த்து கொண்டே வாய்த்திரவாத அமர்ந்திருக்கிறாள் மைத்ரேயி. ஞானமாளுடன் முதன் முதலில் பஸ்ஸில் வந்த பிரயாணத்தை நினைத்து கொண்டு ஸ்ரீனிவாசனுடன் காரில் பிரயாணம் செய்கிறாள் மைத்ரேயி. அன்று மனம் வண்ணச் சிறகுகள் கொண்டு வானில் திரியும் மகிழ்ச்சியில் திளைத்தது. இன்றோ சிறகுகள் இரண்டிலும் கற்களை கட்டிவிட்டார் போல் இருக்கிறது. அவள் ஞானமாளுடன் வராமல் இருந்திருந்தால் இந்த கார் சவாரி கிடைத்திருக்குமா? முரளி அவளை கல்யாணம் செய்து கொள்ள முன்வருவானோ? மனக்குழப்பங்களை விசிறி அடிப்பது போல் தலையை திருப்பி வெளியே பார்க்கிறாள். அம்மை விடு ஸ்ரீனிவாசன் தன் காரை ஓட்டுகிறான். அவனுடைய ஊரில் அவன் பசையான ஆள். நிலப்புலன்களோடு ஒரு அச்சகம், அரிசி மில் முதலியவைகளுக்கு சொந்தக்காரன். சட்டம் படித்து தேர்ந்தவன். வழிநடுக அவன் தன் பிரதாபங்களை பாடிக்கொண்டு வருகிறான். நீங்கள் பணச்செலவை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு பணம் பெருசில்லை, கொள்கைதான் பெருசு. லோகாவின் தகப்பனார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். என் பெரிய மாமா சந்தான கிருஷ்ணமாச்சாரி அந்த காலத்தில் ராஜ்நகர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர். சின்ன மாமா கதர் போட்டுண்டு ஜெயிலுக்கு போனவர். உண்மையான தியாகிகளுக்கு என்ன இருக்கு? அவளை விட தியாகம்னு சொல்லிண்டு பதவியில் இருக்க ஆசைப்பட்டு கதர் போடுறவன் தான் இப்ப பெரிய கட்சிக்காரனாயிட்டான். நான் நினைச்சா ஐஏஎஸ்ஸா போயிருக்கலாம். கிராமத்திலிருந்து நம்மாலானதை செய்யணும்னு இங்கேயே தங்கிட்டேன். இந்த தொகுதியில் நான் நிற்கணும்னு நீங்க ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? எனக்கு பணம் செலவழித்து என் வெற்றிக்கு பாடுபடுவதை விட நீங்களே நிற்பதுதான் உச்சிதம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்னை விட. நீங்கள் இல்லை என்றால் நான் தான் நிற்கப் போகிறேன், அது பற்றி சந்தேகமே இல்லை. உங்களை ஏன் வற்புறுத்துகிறேன்னா, இந்த தொகுதியில சிட்டிங் மெம்பர் ராஜபூஷணி. ஆளும் கட்சியானதால் எல்லா வகையிலும் வளைத்து கொள்ள வழி செய்வானுகள். முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும். என்ன 1000 இருந்தாலும் ஜனங்களுக்கு ஒரு பெண் நிற்கிறாள்னா கிளாமர் இருக்கத்தான் இருக்கு. அதனால்தான் எல்லா வகையிலும் அவளை விட மேலான உங்களை நான் வற்புறுத்துறேன். லோகாவே இங்கே நிற்கலாம்னு அபிப்பிராயப்பட்டேன் நான். ஆனால் அவா சொந்த ஊர் பக்கம்தான் நிற்கணும்னு அவர் நினைக்கிறார். அந்த தீர்மானமும் ஒரு வகையில் சரிதானே. இங்கே விட அங்கேதான் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லோகம்மா தான் ஒரே அடியா புதுசா யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு உங்களை தேர்ந்தெடுத்தது. நான் உங்களுடைய கட்சிக்கு பேசுவதற்கு மட்டுமே தான் ஒப்ப முடியுமே ஒழிய, 21 வயசு எனக்கு முடிய இன்னும் 2 மாசம் இருக்கிறது. நான் நிச்சயமாக தேர்தலுக்கு நிற்க இஷ்டப்படவில்லை. சொல்லப்போனால் உங்கள் கட்சியை ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே ஆதரிக்கிறேன். உங்கள் கட்சியின் முக்கியமான கொள்கையையே நான் முற்றிலும் எதிர்ப்பவள். உள் மனசோடு நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் முதலாளித்துவத்தையே வெறுப்பவள். நான் எப்படி இந்த முத்திரையை குத்திக்கொள்வேன் என்று கேட்கிறாள் மைத்ரேயி. அடடா, யார் சொன்னது இது முதலாளித்துவ கட்சி என்று?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது போதே நான்

0: பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் பிற்பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்தியா ஓமன் இடையிலான விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் உத்திசார் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தலைமை நீதிபதி உட்பட உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசனை செய்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். 10 மாநிலங்களில் 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. மேலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று துவங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே நடைபெறும். மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கொல்கத்தாவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு RN ரவி அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகளை இன்று ரூர்க்கி IIT வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை JEE.ADV.AC.IN என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பிற்பகல் வணக்கம். நேரம் 1:03 19 ஆயிற்று. FM Rainbow புதுவை 102.8 நீங்க கேட்க போற இந்த ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே, ஸ்நேகிதிகள் எல்லாருமே உங்களுடைய சமையலை முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்களா, இல்ல ஒரு சிலர் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஹாய் சொல்லிட்டு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்பு தொழியார்ஜி அன்பரசி. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஸ்நேகி நிகழ்ச்சியில குக்கரி ஷோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மண்டேஸ்ல ஒவ்வொரு மண்டேவும் வந்து பாத்தீங்கன்னா குக்கரி ஷோ, அதாவது சமையல் பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் குறிப்புகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உணவு

சமைக்கிறது பத்தி. அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றின உணவுகள் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியம் இருக்கு இல்லையா, சிறுதானியத்தில் என்னென்ன உணவுகள்லாம் நம்ம வந்து செய்யலாம், சமைக்கலாம், உணவுகள் மட்டும் இல்லை நொறுக்கு தீனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாப்பாடு எல்லா விதமான உணவுப் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானியம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேயே நம்முடைய முன்னோர்களால் ஆரோக்கியமான உணவுகளில் முதல் இடத்தின பிடிச்சிருந்தது இந்த சிறுதானியம் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதுல வந்து சிறுதானியங்கள் வந்து சத்து அதிகமாக இருக்கக்கூடிய, அதுவும் இல்லாமல் மிதமான ஒரு தட்ப வெப்ப நிலையிலையும் சாதாரணமான மண் வளத்திலையும் செழித்து வளரக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு. இதனாலேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும். இதில் வந்து 25% புரதமும் அதிக அளவு நார் சத்தும் இருக்கிறதுனால இந்த சிறுதானிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் சிறுதானியத்தில் செஞ்ச உணவுகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று தான் ஒரு கோட் ஒன்று நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணவகம் அப்படியாவது உணவு சமைக்கிற அறை, சமையல் அறை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து மருந்து அறை, மருந்தக அறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஏன்னா அங்கே தான் நமக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கான முக்கியமான இடமா இருந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன ஸ்பெஷலான இருக்கு சாப்பாடு சமையல் செய்யறதுக்கு, உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளானதாக தான் ஒரு சிலது நான் சொல்ல போகிறேன். கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார தோசை செய்வாங்களாம். அதில் எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க, கம்பு கார தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்துக்கலாம்.

0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: தலைமுறையா ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் மீண்டும் உங்க சூப்பரான வணக்கத்தோட. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குக்கரி ஷோல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்தை வச்சு செய்யக்கூடிய உணவு வகைகள் பத்தின ரெசிபிஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வகையில கம்பு கார தோசை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு தேவையான பொருட்கள், 1 கப்பு கம்பு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு உளுந்த பருப்பு, 2 பச்சை மிளகாயும், 1 டீஸ்பூன் சீரகமும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கம்பும் அப்புறம் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு 5 மணி நேரமா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்து அரைச்சி உப்பு சேர்த்து கலந்து வச்சிடுங்க. அதுக்கப்புறமா 3 மணி நேரம் கழிச்சு இந்த மாவுல தோசை ஊத்துனீங்க அப்படின்னா தோசை வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவாவை ஸ்டவ்ல வச்சுட்டு சூடானதும் கம்பு தோசை மாவை கலந்து எடுத்து மெல்லிதான் தோசை சுட்டிங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துருங்க. இப்போ வந்து ரொம்பவே சுவையான ஒரு சத்தான கம்பு கார தோசை நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டுருக்கும். இந்த தோசைக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைத்த சட்னியை சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு கார தோசை அப்படின்றத எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லிட்டேன் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதியால குக்கரி ஷோல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே, உணவு வகைகள் எப்படி தயார் பண்றது அப்படின்றத நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன சிறுதானிய உணவு வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. ஸோ இப்போ நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்கலாம்.

நேர்களே, இன்று மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது கேளாண்மைக்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர்.

0: ஆர். சூர்யா அவர்கள். நேரம் 1:18.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

நேரம் 1:19 ஆயிடுச்சுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில குக்கரி சொல்ல வந்து பாத்தீங்கன்னா, சிறுதானியம் வச்சு என்னென்ன உணவுப் பொருள்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் ஒரு சில ரெசிபிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதானிய பொங்கல். ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே நிறைய பேருக்கு பொங்கல் பிடிக்கும். ஓகே, ஸ்வீட்டு அப்படின்றதுனால நிறைய பேருக்கு பிடிக்கும். சிறுதானிய பொங்கல் அப்படின்னா இன்னும் ரொம்பவே ஹெல்தி இல்லையா? ஸோ இதில் வரகு அல்லது திணை, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம் 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெய் மற்றும் எண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியத்தையும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர்ல நெய் ஊத்தி மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா, கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த தானியத்தை பருப்போட 3 கப் தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து குக்கர்ல 4 விசில் வரும் வரை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய்ல முந்திரிய வறுத்து சேர்த்துருங்க. சூப்பரான ஒரு பொங்கல், உங்களுக்கு சிறுதானிய பொங்கல் ரெடி ஆயிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நீங்க இதை நல்ல மணக்க மணக்க கமகமான உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு போடுங்க. ஸோ உங்களுக்கும் சூப்பரான, கைக்கு வளையெல்லாம் போடுறாங்களோ இல்லையோ, வளையல் போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். இருக்கிற விலைவாசி உயர்வுல ஓகே அப்படின்னு நம்ம வந்து ஓகே, நீங்க இவ்வளோ அழகான வார்த்தைகள், தங்கம் போல வார்த்தைகள்லாம் சொன்னாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஓகே, நம்ம நிகழ்ச்சி அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துல இருந்தேன்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
2: ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குக்கரே ஷோல. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள், அதை பற்றின ரெசிபிஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே நம்ம ரொம்ப ஹார்டாக ரொம்ப கஷ்டமாக சமைக்கும் போது டக்குன்னு சிம்பிளாக ஒரு சாதம் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு சாதம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளாக சமைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இதில் வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, தயிர் சாதம். என்ன தயிர் சாதமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்பயாவது உங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிடணும், நிறைய பேர் தயிர் சாதம் பிரியர்களும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட, அதே மாதிரி சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்களா. ஸோ அதனால சாமை தயிர் சாதம் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள், சாம அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க, கெட்டியான தயிர் ஒரு கப்பு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பால் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம அரிசியை 2 கப்பு தண்ணி ஊற்றி குழைய வேக வச்சுக்கோங்க. சாதம் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது அதை மசிச்சு பாலும் அது கூடவே தயிரும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின மாதுளை பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதுளை அதையும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயும் சேர்த்து அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தயிர் சாதம் நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். ஓகே, மத்தியான நேரத்தில் தயிர் சாதம் சொல்கிறேமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை வந்து பிடிச்சவங்களுக்கு சூப்பர், அப்புறம் வந்து தயிர் சாதமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் ஓகே, சிம்பிளாக நம்ம வந்து எப்பயாவது சமைக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில்

0: எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 1:34:33. நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை கேட்கலாம்.

ஸ்நேகிதியே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 1:39:54 நொடிகளை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறுதானிய உணவுகள் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்துதான் நான் சொல்ல போற ரெசிபி என்னன்னா தினை அரிசி பணியாரம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கப் தினை அரிசியும், 1/4 கப் உளுந்து, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 பெரிய வெங்காயம், 1/4 தேக்கரண்டி கடுகு, 1 மேசைக்கரண்டி கடலைப்பருப்பு, 3 காய்ந்த மிளகாய், 2 மேசைக்கரண்டி எண்ணெய், 1/2 தேக்கரண்டி சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 திணை அரிசி மற்றும் உளுந்து 3 மணி நேரமா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து 1 இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அதோட 1 கடாயில எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அந்த நறுக்கி வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு, வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே அதை வந்து பாத்தீங்கன்னா தயார் செஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா, ஏற்கனவே அந்த மாவுல சேர்த்து கலந்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கடாயில வந்து குழிப்பணியாரம் கடாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழிப்பணியார மாவு பதத்துக்கு இதை வந்து தயார் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சு சூடானதுமே அதில் எண்ணெய் சேர்த்து மாவை ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு முருகலாம் வந்து சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான குழிப்பணியாரம், திணை அரிசி பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் ஈவினிங் டைமில் இன்றைக்கி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருது, ஹரிஹரனுடைய குரலில் வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் கேட்கலாம்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ குக்கரி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவு வகைகள் பற்றி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்ததான் நான் சொல்ல போகிற கடைசியாக ரெசிபி என்ன அப்படின்னா கேழ்வரகு ராகி அடை தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிபி. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், அதே மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க, பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூடவே முருங்கைக்கீரை ஒரு கைப்பொடி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ஒன்று, உப்பு மற்றும் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவோட வெங்காயம், அதாவது கேழ்வரகு மாவில் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் பச்சை மிளகாவும் அதோட உப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை சின்ன சின்ன உண்டையாக எடுத்து வாழையில் இல்லைன்னா கையில் எண்ணெய் தடவி தட்டையாக அடையாக அதை வந்து தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அடை மாதிரி இருக்கிறத வந்து தோசைக்கல்லில் போட்டு சுற்றி நல்லெண்ணெயை ஊற்றி ரெண்டு பக்கமும் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக கமகமான கேழ்வரகு அடை வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் சட்னி ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சிறுதானிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அதிக அளவு நார்ச்சத்திற்கு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ், நியாசின், தயமின் மற்றும் ரிபோஃப்ளோவின் போன்றவற்றுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குது. கம்பு, சோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கேழ்வரகு போன்ற இது எல்லாமே சிறுதானிய உணவுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஆற்றலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் வந்து புரதம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரும்பு, கால்சியம் மற்றும் விட்டமின்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துட்டுருக்கு. இந்த உணவை கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க, அதிகமாக அதை சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு சிறுதானிய உணவுகளாக சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக ஹெல்த்தியான ஒரு லைஃபை நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் வரும் பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு தொழில் ஆர்ஜே அன்பரசி, தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருப்பது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 2:24:55 எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தாம் தரகடு தாம் தரகடு தாம் தாம் தின் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா ஜொல்லு தரகடு தாத்தா தாத்தா

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 2:36 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு

நேரம் 2:46 47 எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:01 ஐந்து நொடிகள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு
2: மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தோட இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில காது கேளாமைக்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஎன்டி துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சூர்யா அவர்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களோட சந்தேகங்கள், அதாவது காது கேளாமை மற்றும் அதனோட சிகிச்சைகள் குறித்த உங்களோட சந்தேகங்களை நீங்க இந்த 1 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கூடவே வெளியூர் நேர்கள் மொபைல் இருந்து கால் பண்றீங்க அப்படின்போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் சூர்யா.
1: வணக்கம் சார். இன்னைக்கு வந்து இந்த காது கேளாமை இதனுடைய காரணங்களும் சிகிச்சைகளும், சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார், இந்த காது கேளாமை அப்படின்னா என்ன, அதனோட முக்கிய வகைகள்லாம் என்னென்ன இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
4: ஓகே, அதாவது காது கேளாமை அப்படின்றதுக்கு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சவுண்டையும் டெசிபல்ஸ் அப்படின்ற ஒரு அளவுகோளால் மெஷர் பண்ணுவோம். 0 to 25 டெசிபல்ஸ், இந்த அளவு சத்தத்தை கேட்கக்கூடிய நபர்களுக்கு காது கேளாமை இல்லை அப்படின்றது அர்த்தம். 25 டெசிபல்க்கு மேலே மட்டும்தான் அவங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு காது கேளாமை இருக்குது அப்படின்னு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். இதில் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது. கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ், மிக்சட் ஹியரிங் லாஸ் அப்படின்ற 3 வகைகள் இருக்குது. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிக்காது, நடுக்காது, உட்காது அப்படின்ற 3 இடங்கள் இருக்குது. இந்த வெளிக்காது, நடுக்காது இதில் வரக்கூடிய தொந்தரவுகள் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்ற பிரச்சனையை கொடுக்கும். அதுவே உட்காது அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள், அதன் பாதிப்பின் விளைவாக வரக்கூடியது சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு இருக்கும். சில நபர்களுக்கு இரண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மிக்சட் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
1: ஓகே ஓகே சார். அதாவது இந்த ஒருத்தவங்களுக்கு இப்போ இந்த காது கேட்கல அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத ஆரம்பத்தில் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், அதனோட அறிகுறிகள்லாம் என்னென்ன?
4: அதாவது ஒரு நபருக்கு ஆல்ரெடி கேட்கக்கூடிய தன்மை திடீர்னு ஒரு நாள் குறையுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கே தெரியும், நேற்று வரைக்கும் நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு டாக்டர், திடீர்னு இன்னைக்கு எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சில பேர் நம்மளால் பார்க்க முடியும். சில பேருக்கு ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிற தன்மை, டிவி ஒரு வால்யூம் 10-15 யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 20 வச்சாதான் கேட்குது, 25 வச்சாதான் கேட்குது அப்படின்ற ஒரு தன்மை வரும். அந்த மாதிரியான நபர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹியரிங் லாஸ் வரதுக்கான குறியீடுகளாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஒரு சைடு ஃபோனில் வச்சு பேசுனா நல்லா தெளிவாக கேட்குது, மறுபக்கம் மறு காதில் வச்சு கேட்டால் சரியாக கேட்கல அப்படின்றது, இதெல்லாமே தான் சின்ன சின்ன அறிகுறிகள். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் ஒருத்தருக்கு ஹியரிங் லாஸ் இருக்கான ஒரு தனிநபரால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
1: ஓகே ஓகே டாக்டர். அதாவது இப்போ சில பேருக்கு வந்து தற்காலிக காது கேளாமை அப்படின்றது இருக்கும், சில பேருக்கு வந்து பெர்மனண்ட்டாகவே அது இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா என்னென்ன இருக்குது டாக்டர்?
4: அதாவது டெம்பரரி ஹியரிங் லாஸ், தற்காலிகமான காது கேளாமை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதில் இருக்கக்கூடிய அழுக்கு இல்லை காதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதனால் ஏற்படக்கூடியது. ஸோ இது ஈஸியாக நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். அதுவே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்னால வர

0: கூடிய காது கேளாமை அப்படின்றது பல பேருக்கு அது பர்மனன்ட் ஹியரிங் லாஸாக அமையும். அதனால் எப்போவுமே ஒரு காது கேளாமை பிரச்சனை ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஏர்லியாக ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறீங்களோ அது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்பொழுதுமே ஆரம்ப கட்டம் எப்பொழுதுமே தற்காலிக காது கேளாமையாக தான் இருக்கும். அதை விட்டுட்டோம், அந்த விண்டோ பீரியடை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா தான் அது பர்மனண்ட்டாக மாறிடும்.
1: ஓகே ஓகே. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நம்ம அது டெம்பரரியாக இருக்கும்போதே அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணணும்
0: இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: சரி ஓகே. எந்த இதில் போகக்குள்ள நம்ம அதை வந்து கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்?
0: அதாவது ஒரு காது கேளாமை ஒரு தனிநபருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆகுது. அவர் ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறது சரியாக புரியல, இல்லை ஆஃபீஸில் மீட்டிங்கில் பேசுகிறது, ஒரு தடவை சொன்னதே மறுபடியும் சொல்லுங்கள் எனக்கு சரியாக புரியலன்னு கேட்குறது, இந்த மாதிரி அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகணும். அதுவே சில பேருக்கு காது கேட்காமல் போய் சில நபர்களுக்கு ஒரு ரிங்கிங் சென்சேஷன், அந்த டினிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒயின்னு ஒரு சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஏர்லியாக பார்க்குறோமோ நல்லது.
1: ஓகே ஓகேங்க சார். அதாவது இந்த காது கேட்கல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள்னா என்னென்னவா இருக்கும் சார்?
0: அதாவது காது கேளாமைக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல சொல்லக்கூடியது காதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது தான். இரண்டாவது காதில் ஏற்படக்கூடிய ட்ராமா, அதாவது சில வித காயங்கள், அது வண்டியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு அப்படியும் காயம் ஏற்படலாம், இல்லை காதில் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி காது ஜவுல ஏற்படக்கூடிய காயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். மூன்றாவதாக சொல்லக்கூடியது காதில் ஏற்படக்கூடிய அழுக்கு, அது ஒரு அளவுக்கு மேலே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சதுனாலும் காது கேளாமை உருவாகும். இதையும் தாண்டி சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தத்தில் வேலை செய்கிறவங்க, நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு காரணம். நேச்சுரலாகவே வயசாக காது கேளாமை அவங்களுடைய நரம்புகள் பாதிப்புனால வரும். அப்புறம் சில மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னாலையுமே காது கேளாமை வரும். ஸோ முக்கியமான காரணங்கள்னா இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன்.
1: ஓகே, இதெல்லாம் வந்து காது கேட்காம இருக்கிறதுக்கான காரணங்கள் முக்கியமா. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டேன்னா டாக்டர், வந்து நம்ம டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஹெட்ஃபோன் இயர்ஃபோன் அப்படிங்கறது அதிக அளவுல பயன்படுத்துறோம். ஸோ இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம்? ஸோ சின்ன பசங்களா கூட இன்னைக்கு வந்து அதிகமா இயர்ஃபோன் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம்?
0: கண்டிப்பா. அதாவது இப்போ ஸ்கூல் காலங்கள்ல இருந்தே ஃபோனில், ஐ மீன் ஜூமில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை ஆன்லைனில் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஹெட்ஃபோன் இயர்ஃபோன்ஸுன்னு வந்துருச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனை உருவாகக்கூடியது அதிக நேரம் காதில் சத்தம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய காது நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் காது கேளாமை ஆரம்பகட்ட வயசுலேருந்தே வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் இருக்கக்கூடிய அழுக்கு. இயர்ஃபோன்ஸ் ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணுறதுனால அந்த அழுக்கு இன்னும் டீப்பாக உள்ளே போய் அது காதில் இருக்க ஜவ் அழுத்தி அது சில இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாக்கும், காது வலிகள் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி காது கேளாமையும் வரும், காது வலியும் வரக்கூடிய ஒரு அபாயம் அதிகபட்சமாக இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது.
1: ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லை இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரினா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம்?
0: கண்டிப்பாக. அதாவது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயோ 60% வால்யூம், 60% வால்யூம் ஃபார் 60 minutes, இதுதான் யூஸ்வலாக சொல்லக்கூடியது. ஸோ ஒரு நபர் ஒரு மணி நேரம் 60% வால்யூமை வச்சு ஒரு ஈவெண்ட், ஒரு பாட்டு கேட்குறாரு, படம் பார்க்குறாரு, இல்லை மீட்டிங் பேசுகிறாரு அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிடம் ஒரு ஓய்வு கொடுக்கணும், அதிக சத்தம் ஒழிக்காமல் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க எடுக்க எடுக்க தொடர்ந்து சத்த ஒளியினால் ஏற்படக்கூடிய காது நரம்பு பாதிப்புகளை நம்ம ஈஸியாக தவிர்க்கலாம். நல்ல பாட்டு கேட்கலாம் அப்படின்னு 100% வால்யூமில் கேட்குறது, மணிக்கணக்காக கேட்குறது, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் காது நரம்பு பிரச்சனைக்கு வரக்கூடியது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயர்ஃபோன் யூசேஜை லிமிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னா ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க.
1: ஓகே ஓகே டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை பிறகு நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். கால் பண்ணுங்கள் 2271760 அண்ட் 2275230 என்ற இந்த நம்பரில். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கார் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட இஎன்

0: டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் சூர்யா அவர்கள். நேர்களே, நீங்களும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில காது கேளாமைக்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து தான் நம்ம டாக்டர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களோட டவுட்ஸ் என்ன? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க
2: சார். இம்ப்ளாண்டா அந்த காதுக்குள்ள அந்த செவித்திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடிய இந்த நவீன இந்த மிஷின் அப்படிங்கறது இருக்கு. சோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும், அந்த காது கேட்காம ஒருத்தருக்கு போகிறது, அதாவது திடீர்னு காது கேட்காம போகாது, அப்படியே கம்மி கம்மியா கிராஜுவலா கம்மியாகி அதன் பிறகு கேட்காம அந்த செவித்திறன் அப்படிங்கறது போகுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு அந்த கிராஜுவலா அந்த டிமினிஷிங் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கறது இருக்குன்னு. இன்னொரு கேள்வி, இந்த சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயர் ட்ரம்ஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காது நரம்புகள்ல சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாதிச்சுது அப்படின்னா எப்படி சிம்டம்ஸ் அப்படிங்கறது தெரியும்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்? நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
3: கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் மிஸ்டர் சந்திரசேகர். அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்குற தன்மை குறையிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல் ஏற்கனவே கேட்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குற தன்மை குறையும். ஸோ இதுவரைக்கும் பயன்படுத்தின டிவியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், என்னமோ ஃபோனில் தான் ப்ராப்ளம் இருக்குது, சரியாக நமக்கு கேட்கலை, ஐ மீன் சரியாக ஃபோன் வேலை செய்யலை அப்படின்றது தான் முக்கிய ஆரம்ப புள்ளியாக இருக்கும். பட் மற்றவங்களுக்கு அது அதே ஃபோனை யூஸ் பண்ணால் சரியாக தானே கேட்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் காது நரம்பியல் பிரச்சனைக்குரிய ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி நடக்கக்கூடிய சத்தங்கள் அவங்களுக்கு கேட்கும், ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற புரிதல் இருக்காது. என்னமோ பேசுகிறாங்க, சுற்றி நடக்கிறது எல்லாமே கேட்குற தன்மை இருக்குமே தவிர தெளிவான புரிதல் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் ஆரம்பகட்ட காது கேளாமைக்கான அறிகுறிகள். இரண்டாவது, நீங்கள் கேட்டது போல் சுகர் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு நரம்பியல் பாதிக்கிறதுனால, ஐ மீன் பாதிக்குமா, எப்படி நடக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டு விதமாக காது கேளாமை ஏற்படுது. ஒன்று, நீங்கள் சொன்னது போல் உடம்பில் இருக்க நரம்பு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கிறதுனால காது நரம்பும் எக்ஸப்ஷன் கிடையாது, அதுவும் பாதித்து ஹியரிங் லாஸ் ஏற்படுத்தும். இரண்டாவது முறை, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கான தன்மை இருக்குது, ஏன்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ காதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதனாலையும் அவங்களுடைய காது கேட்குற தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் ஆக யார் இருந்தாலுமே உங்களுடைய சுகர் கண்ட்ரோலை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இயர்லி ஒரு ஹியரிங் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எப்படி உங்களுடைய ஹியரிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு.
0: ஓகே டாக்டர், அவங்க விளக்கம் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஃபெக்ஷன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காதில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன
3: டாக்டர்? ஓகே, அதாவது காது இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, காது அடைத்த தன்மை, அதாவது பிளாக்டு ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு காது அடைச்ச மாதிரி இருக்கும். இரண்டாவது, காது வலி, நல்லா இருக்கிற காது திடீர்னு ஒரு வலி வரும். மூன்றாவது, காதிலிருந்து வடியக்கூடிய நீராக இருக்கட்டும் இல்லை சீழாக இருக்கட்டும், சில பேருக்கு காதில் தண்ணீர் வடியும் இல்லை சீழ் வடியும், இதெல்லாம் தான் அறிகுறிகள். ஸோ இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரங்களில் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் உருவாகிற சளி, அந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், சைனஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இது காதை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். இரண்டாவது முறையாக எப்படி காதுக்கு இன்ஃபெக்ஷன் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக காது குடையிறது, அதனால ஏற்படக்கூடிய காயங்கள், அதிலலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகும். ஸோ இந்த ரெண்டு தான் முக்கிய ஆரம்ப புள்ளியாக இருக்கும் காதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ காதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எப்படி வந்து முறையாக நம்ம பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள்.
3: எஸ், அதாவது காதுக்குள்ளே உருவாகக்கூடிய அழுக்கு அதை இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயர் வேக்ஸ் அப்படின்றது நேச்சுரலாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம், அதனால் நம்ம அதை அக்ரெசிவாக

0: க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நேச்சுரலாகவே நம்ம மென்று சாப்பிட்ற வாய் அசைவிலே காதுக்குள்ளே ஏற்படக்கூடிய வேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ந்து வெளியில் நகர்ந்து வந்து தன்னாலே கீழே விழுந்துடும். அதை நம்ம விடாமல் காதை போட்டு குடையிறதுனால வெளியில் இருக்கிற அழுக்கு இன்னும் ஆழமாக உள்ளே போய் ஜாம் ஆகிடும். ஸோ இது ஒரு பிரச்சனை. இதுக்காக தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, நொறுங்க தின்பவன் 100 வயது வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இதுக்காக தான் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் மென்று சாப்பிடணும், இது நம்பர் ஒன். ரெண்டாவது, காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, குளிச்சுட்டு வந்தேன் இல்லை ஸ்விம்மிங் போனேன் காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னு காது குடையிறதும் ரெண்டாவது ஒரு மிக தவறான விஷயம். அந்த ஈரத்தை அப்படி உள்ளே விட்டு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கணித்து ஒரு 10 நிமிடங்கள் படுத்தாலே உள்ளே இருக்க நீர் தன்னாலே வடிஞ்சிரும். காதை க்ளீன் பண்ணணும் அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதா, காதையே தொடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஈரமான துணியில் மேலோட்டமாக வெளியில் இருக்க காது மடல்களை மட்டும் நீங்கள் மெதுவாக க்ளீன் பண்ணலாமே தவிர எப்பொழுதும் காதுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? கூட பக்கம்லேருந்து சரசு பேசுறீங்களா? சொல்லுங்க, உங்களோட டவுட்ஸ் என்ன டாக்டர் காங்க கேளுங்க.
0: வணக்கம்.
2: என்னோட வீட்டுல இருக்கிற காது அடைக்குதுங்க, மூக்கும் அடைக்குது காதும் அடைக்குது.
0: மூக்கும் அடைக்குது காதும் அடைக்குதுங்களா?
2: ஆமா, அடிக்கடிக்கு வந்து காதும் அடைக்குது மூக்கும் அடைக்குது காது கேக்கல.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்?
2: அவருக்கு வந்து 66ங்க.
0: 66. ஓகே ஓகே. அடுக்கு தும்மல் இருக்குதுங்களா அவருக்கு? தும்மல் தும்மல் அடுக்கு தும்மல்
2: சார், நிறைய தும்பல் வந்துக்கிட்டே இருக்குங்க.
0: அதுதாம்மா காரணம். சரி சரி சரி. இப்போ அவருக்கு சுகர் பிபி அது போல இருக்கா? ஓகே ஓகே. அதாவது இவருக்கு அடுக்கு தும்மல் இருக்கு அப்படின்றதே ஒரு முக்கியமான காரணம். தும்மல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய காதுக்குள்ள நீர் உருவாகிறது அதிகமாகும், அதுவும் ஒரு காரணம் காது கேட்காம போகிறதுக்கு. ரெண்டாவது, சுகர் இருக்குன்றதுனால அவருடைய சுகர் கண்ட்ரோல் சீராக இல்லாமல் அதிக லெவலில் சுகர் இருக்குது அப்படின்னா அவருடைய காது நரம்பு தேய்மானங்கள் வரும். மூக்கு அடைப்பு வரும்பொழுதெல்லாம் காது அடைக்குது அப்படின்றதே ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் நீங்கள் கொடுக்கறது. அதனால் அவருடைய மூக்கை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே காது அடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னுடைய சஜஷன், நீங்கள் ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அணுகுங்க.
1: நன்றி நன்றிமா. ஓகே, நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம், உங்களுடைய சந்தேகங்களையும் டாக்டர்கிட்ட கேட்கலாம். காது கேளாமைக்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து இன்றைக்கி டாக்டர் நமக்கு வந்து விளக்கம் தந்துட்ருக்காங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களை ரெயின்போ 102.8ல இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேர்களை இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது கேளாமைக்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காரு. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஎன்டி துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சூர்யா அவர்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுவோம். சொல்லுங்க டாக்டர், ஆல்ரெடி வந்து நீங்க கிளீன் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த காட்டன் பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணுவோம். ஸோ அது எந்த அளவுக்கு காதுகளை பாதிக்குதோ அது நம்ம யூஸ் பண்றது சரியாது.
1: ஓகே, அதாவது காது காட்டன் பட்ஸ் அப்படின்றது காதில் இருக்க மடல்கள், அதை கிளீன் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அதை நம்ம தவறுதலாக காதுக்குள்ளே விட்டு காதில் இருக்க குழாயை போட்டு நம்ம கிளீன் பண்ணுறோம். இதனால் என்னென்ன விளைவுகள் வரும், அதாவது எதிர் விளைவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காதில் இருக்கக்கூடிய அழுக்கு நம்மளே அறியாமல் இன்னும் உள்ள தள்ளி காதுக்குள்ளே இருக்க ஜவ் அழுத்தி அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், காது வலியாக இருக்கட்டும் இல்லை காது ஜவு காயங்கள் ஆகட்டும், இது வரும். ரெண்டாவது, காதில் அழுக்கே இல்லை ஆனாலும் காதை குடையிறாங்க அப்படின்ற பட்சத்தில் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய தோல் ரொம்பவே மென்மையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா லேசாக அதை போட்டு தேய்ச்சாலே போதும், உடனே அது காயமாகி பிளட் வரும், பிளட் வந்து உடனேவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ நல்லா இருக்க காதை நம்மளே வீணாக்கிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் உள்ளே விட்டு காதை குடையிறாங்க அப்படின்னா அவங்களே அவருடைய காது ஜவ்வை ஓட்ட போடுறதுக்கான தன்மையும் ஏற்படும். ஸோ அப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு காது கேட்குற தன்மை குறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதனால தான் எப்பொழுதுமே காட்டன் பட்ஸு இல்லை ஹேர் பின் சைடு பின் இதை வச்சு எப்பொழுதுமே காதை க்ளீன் பண்ணவே கூடாது.
0: ஓகே, அப்போ அது சரியான முறை

0: டாக்டர், எப்படி க்ளீன் பண்ணலாம் அது?
1: அதாவது காதுக்குள்ளே உருவாகக்கூடிய இயர் வேக்ஸ் அப்படின்றது நல்லா மென்று சாப்பிட்ற வாய் அசைவுனாலே முக்காவாசி நேரங்கள் அழுக்கு தன்னாலே வந்துவிடும். ரெண்டாவது, காது ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ காது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு காதுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஒரு நாளைக்கு சராசரியாக 2-2.5 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும். ஸோ ஹைட்ரேட்டடாக இருந்தாலே போதும், காதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் உள்ளே உருவாகிற அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃப்ளஷ் அவுட் ஆகி தன்னால் வந்துடும். இது ரெண்டு பண்ணாலே போதும், காது ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக இருக்கும். நம்மளாக ஸ்டெப்ஸ் எடுத்து உள்ளே தண்ணி ஊற்றுறேன், எண்ணெய் ஊற்றுறேன் இந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் அதுக்குள்ளே இருக்க சமநிலை டிஸ்ரப்ட் ஆகும், ஒரு விதமான பாதிப்பு நிலை ஏற்படும். அப்போ தன்னால் வெளியில் வரக்கூடிய அழுக்கு வராமல் உள்ளே தங்கியிருந்து தொந்தரவுகள் ஒன்று மாற்றி ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கும்.
0: ஓகே, அப்போ பட்ஸுங்கிறது வெளியில் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், உள்ளே நம்ம எதுவும்
1: பண்ணவே தேவையில்லை,
0: தானாகவே அது சரியாகிடும்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து அதிகமாக இந்த தொழிற்சாலைகள், அதிக சத்தம் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி அவங்களோட காதுகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது அதிக சவுண்டு ஏற்படக்கூடிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அதிக சவுண்டு இருக்கிற இடங்களில் காது கேட்கிற தன்மையை டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு 2 வழிகள் பண்ணணும். ஒன்று, டியூரேஷன் ஆஃப் சவுண்ட் எக்ஸ்போஷர், எவ்வளவு நேரம் அந்த ஒலி நம்ம காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மணிக்கணக்காக அந்த இடத்துல இல்லாமல் அப்பப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக், அந்த சவுண்டு இருக்கிற இடத்த விட்டு சவுண்ட் இல்லாத இடங்கள் போகிறது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, அங்கேயே இருந்தாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்க காதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சில ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், அதாவது இயர் மஃப் இல்லை இயர் ப்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை காதில் வச்சு தடுக்கலாம். சொல்லப்போனால் இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டே இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் 90 டெசிபல் சவுண்டு இருக்க ஜென்ரேட் ஆகிற இடத்துல 8 மணி நேரம் வரைக்கும் தான் ஒரு தொழிலாளி அங்கே வேலை செய்யலாம், அதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. அதுவே 100 டெசிபல் சவுண்டு இருக்க இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் அந்த இடத்துல இருந்து வேலை செய்யலாம். ஸோ அதை மீறி அவங்க வேலை செய்யக்கூடாது. ஸோ இதுக்கான சட்டங்களே இருக்குது. அப்படி வேலை செஞ்சு ஆகிற சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி உரிமையாளர்களே இந்த ப்ரொடெக்டிவ் கியர்ஸை அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும். இது சட்டமாக இருக்கக்கூடியது. நம்மளே எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்றதுக்கு, ஒன்று சவுண்ட் எக்ஸ்போஷரை டைமிங்கை குறைக்கணும், ரெண்டாவது நம்மளே காதில் ஒரு பஞ்சை உருட்டி வைக்கிறதோ, பட் பஞ்சு உருட்டி வைக்கிறது அந்த அளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அதுக்கு பதிலாக கமர்ஷியலி அவைலபிள் இயர் ப்ளக்ஸ், சிலிக்கான் இயர் ப்ளக்ஸ் அது போல் இருக்குது, இல்லை இயர் மஃப்னு சொல்லக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் டைப்பில் வெளியில் மாட்டிக்கக்கூடியதும் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தினாலே அதிக சத்தத்தினால ஏற்படக்கூடிய காது பாதிப்புகளை ஈஸியாகவே தடுக்க முடியும் நம்மளால்.
0: அந்த காது இயர் மஃப்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது வெளியில் விற்குது இல்லையா,
1: வெளியிலே கிடைக்கலாம். ஆமாம்.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் காது க்ளீன் பண்ணுறதை பற்றி சொல்லும்போது நான் கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த காது க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கேண்டில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நம்ம பண்ணலாமா?
1: அதாவது இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய இயர் கேண்டிலிங் வேக்ஸிங் அப்படின்லாம் பேரில் இருக்குது. ஒரு ஃபயரை வச்சு அந்த ஸ்மோக்கு உள்ளே ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணும், அந்த வேக்யூமில் உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியே வரும், இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனது கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. ஸோ அந்த ஹீட் உள்ளே போகிறது காதுக்குள்ளே இருக்கக்கூடிய காது ஜவ்வாக இருக்கட்டும், காதில் லைனிங் ஸ்கின்னாக இருக்கட்டும், இதெல்லாம் பாதிக்கும். தேவையில்லாத கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளாக அமையுது. ஸோ இந்த வேக்சிங் அப்படின்றது மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி பொறுத்த வரைக்கும் இது முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
0: ஓகே, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சுத்தமாக, அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி.
1: கண்டிப்பாக வேண்டாம்.
0: ஓகே ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.

0: புள்ளி எட்டுல கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில காது கேளாமைக்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்த விளக்கம் நமக்கு தந்துட்டு இருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஎன்டி துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சூர்யா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணங்கள் சொல்லுங்க டாக்டர். இப்போ வந்து இந்த காது கேட்கக்கூடிய திறனை பரிசோதிக்க என்னென்ன நவீன சோதனைகள் டெஸ்ட் எல்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: அதாவது காது கேட்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் டெஸ்ட் யூஸ்வலாக நாங்கள் பண்ணக்கூடியது பியூர் டோன் ஆடியோமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஹெட்ஃபோன்ஸ் போல் ஒரு சவுண்ட் ட்ரீட்டட் ரூம், அமைதியான ஒரு ரூமில் காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டி ஒரு ஒரு காதையும் இண்டிவிஜுவலாக எந்த அளவு காது கேட்குற திறன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணக்கூடியது. ரெண்டாவது டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இம்பீடன்ஸ் ஆடியோமெட்ரி அப்படின்னு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. அது காதில் இருக்கக்கூடிய ஜவ், அதுடைய அசைவு மற்றும் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று எலும்புகள் அதுடைய அசைவுகள் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் இருக்குது. மூன்றாவதாக காது நரம்பு சரியாக செயல்படுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு பெரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது மூணு தான் முக்கியமான அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஹியரிங் டெஸ்ட்ஸ். இதை தாண்டி இன்னும் பல டெஸ்ட், ஓஇஇ, ஸ்பீச் ஆடியோமெட்ரி, எஸ்ஆர்டி, எஸ்ஐஎஸ்ஐ அப்படின்னு ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. பட் இந்த முதல்ல சொன்ன மூன்று டெஸ்ட்டு வச்சு ஒரு நபருக்கு எந்த அளவுக்கான காது கேளாமை இருக்குது, எந்த வகையான காது கேளாமை இருக்குது, அதற்கான ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் உட்பட ஒரு டெஸ்ட்டில் இந்த மூணு டெஸ்ட்டை வச்சே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.
0: ஓகே ஓகே டாக்டர். அடுத்ததாக வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காது கேளாமை, அவங்களுக்கு வந்து இந்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி சொல்லுங்க.
1: அதாவது ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னாலே யூனிவர்சல் நியூபார்ன் ஹியரிங் சர்வேலன்ஸ் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆகக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே ஓஏஇ அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், காது கேட்கறதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் மூலியமாக பிறந்த உடனேவே ஒரு குழந்தைக்கு காது கேளாமை பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இரண்டாவதாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஒன்று கை குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சத்தம், திடீர்னு ஒரு லவுட் நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் ஒரு ஜெர்க் ஆவாங்க, கை கால் திடீர்னு ஒரு ஜெர்க்கிங் மூமெண்ட் இருக்கும். இரண்டாவது எங்கே சத்தம் இருக்குதோ, ஒரு ஜில் ஜில்னு அடிக்கிற சத்தம், அந்த இடத்த நோக்கி அவர்களுடைய தலை திரும்பும். ஸோ இதை வச்சு அவங்க காது கேட்குதா இல்லையான்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க 3 வயசு 4 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் கூப்பிடுறது கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அப்பா அம்மா கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சில அறிகுறிகள் குழந்தைகளுக்கு கேட்கும் திறன் குறைவாக இருக்குது அப்படின்னு. இதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையுடைய பேச்சு திறன் அந்த அளவுக்கு வளர்ச்சியே இருக்காது. ஏன்னா எந்த அளவு கேட்கும் திறன் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பேச்சு திறன் வளரும். அதனால் பிறவியிலிருந்தே குறைபாடு, காது கேட்காமல் இருக்கக்கூடிய குறைபாடு இருக்க குழந்தைகளுக்கு பேச்சு திறன் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு குழந்தைக்கு சரியான முறையில் பேச முடியல அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது அவருடைய ஹியரிங் டெஸ்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இது குறிப்பாக எந்த வயசில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா?
1: அதாவது ஹியரிங் டெஸ்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன பிடிஏ, பெரா, இம்பீடன்ஸ் இதெல்லாம் ஒரு 6 வயசுக்கு மேலே எல்லா குழந்தைகளுக்கும், ஐ மீன் எல்லா நபர்களுக்கும் பண்ணலாம். அதை விட சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய கை குழந்தைகளுக்கு ஓஏஇ, பெரா இந்த டெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்ப்ளே ஆடியோமெட்ரி அதெல்லாம் சின்ன குழந்தைகள் தவழற வயசு, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் ப்ளே ஆடியோமெட்ரி அப்படின்ற டெஸ்ட் பண்ணலாம். பட் இது எல்லாமே ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி அவர் முதல்ல எக்ஸாமின் பண்ணி பிரச்சனை இருக்கா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்.
0: இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் பவானி பேசுறேன்.
0: பவானி சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க பவானி, டாக்டர் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸ் என்ன கேளுங்க.
1: வணக்கம்.
2: அதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிருக்கு,
0: நன்றி,
2: தகவல்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு.
0: நன்றி.
2: எனக்கு ஒரு டவுட்,
0: சொல்லுங்க.
2: ஹேர் வாஷ் பண்ணும்போது

0: காது குத்தல் ஏற்படுது, அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்புறம் இன்னொரு கேள்வி, காதுல கீழ்வடிதல் ஒரு பிரச்சனை வருதுல, அது எதனால வருது? அது ஆபரேஷன் பண்ணாதான் கியூர் பண்ண முடியுமா, இல்லைனா மருந்து மூலியமாவே அதை குணப்படுத்தலாமா? அதான் டாக்டர்.
1: ஓகே, வணக்கம்மா, உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நன்றி. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தலை குளிச்சுட்டு வரீங்க, காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், காதுக்குள்ளே இயர்பட்ஸை விட்டு க்ளீன் பண்ணாமல் ஒரு பஞ்சை உருட்டி காதில் உள்புறமாக மெதுவாக, அதாவது ரொம்ப ஆழமாக இல்லாமல் மேலோட்டமாக வைத்து ஒரு கணிச்சு படுத்துடணும். ஒரு 10-15 நிமிஷம் படுத்திங்கனாலே அந்த நீர் தன்னாலே வடிஞ்சிடும். இது மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு 10 மினிட்ஸ், ரைட் சைடில் ஒரு 10 மினிட்ஸ்னு ஒரு கணிச்சு படுத்திங்கன்னா போதும், இதிலே அந்த காதுக்குள்ளே இருக்கிற நீர் கலெக்ட் ஆனது வெளியில் வந்துடும். அடுத்தது நீங்கள் சொன்னது தலை குளிச்சா காது குத்தல் வருது அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சைனஸ் பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய தலைக்கு தண்ணி ஊற்றின உடனேவே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தலையை தோற்றுறீங்களோ நல்லது. அந்த ஈரத்திலே இருந்தாலும் உங்களுடைய சைனஸ் பிரச்சனைகள் ட்ரிகர் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவதாக காது சீழ் வடிதல், இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது ஜவ்வில் ஏற்படக்கூடிய ஒரு ஓட்டை. இந்த ஜவ் ஓட்டை ஒன்று காது இன்ஃபெக்ஷனால் ஏற்படலாம், இல்லை காது குடையிறதுனால பட்ஸு ஜவ்வில் டச் ஆகி அதில் ஓட்டையாக இருக்கலாம். இந்த காது சீழ் வடிதல் ஆரம்பித்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த ஜவ் ஓட்டையுடைய தன்மை அவங்க அசஸ் பண்ணுவாங்க. சின்ன ஓட்டையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை முழுமையாக மருந்துகள் மூலயமாகவே குணப்படுத்த முடியும். அதுவே 3 மாதத்துக்கு மேலாக காதில் சீழ் வடிதல் பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் ENT டாக்டர் பார்த்ததில் உங்கள் காது ஜவ்வில் இருக்கிற ஓட்டை ஒரு அளவை தாண்டி பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அதை மாத்திரை மருந்துகளால் அந்த ஜவ் ஓட்டையை நம்மளால் கூட வைக்க முடியாது. சீழ்வடிதலை நம்ம மருந்துகள் மூலமாக தடுத்துடலாம், பட் அந்த காதில் இருக்கக்கூடிய ஜவ் ஓட்டை அப்படியே தான் இருக்கும். காதில் ஜவ் ஓட்டை இருக்கிற வரைக்குமே காது கேட்குற தன்மை ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ காது கேட்குற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு சர்ஜரி பண்ணி அந்த ஜவ் ஓட்டையை அடைக்கிறது. ஸோ அந்த சர்ஜரி பேர் டிம்பனோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதுதான், எவ்வளோ நேரம் இந்த எத்தனை மாதங்களாக காது சீழ் வடிதல் இருக்குது, எந்த சைஸில் அந்த பெர்ஃபரேஷன் காது ஜவ் ஓட்டை இருக்குது அப்படின்ற 2 முக்கிய விஷயங்கள் வச்சு மருந்துகள் மூலயமா சரி பண்ண முடியுமா இல்லை சர்ஜரி தான் தேவைப்படுமா அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவாங்க.
2: ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ இந்த காது கேளாமைக்கு என்னென்ன மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஓகே, அதாவது காது கேளாமைக்கு ஒரு சிம்பிளஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்வேக்ஸ். அதை எடுக்கிறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நீங்களாக அதை எடுக்காமல், நீங்கள் சொன்னது போல் வேக்ஸிங் கேண்ட்லிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல், அதுக்குன்னு இயர் ட்ராப்ஸ், சிரஞ்சிங், சக்ஷன் கிளியரன்ஸ் அப்படின்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் அணுகுனீங்கன்னா இயர் வேக்ஸ் க்ளீன் பண்ணிடுவாங்க. பண்ண உடனேவே உங்களுக்கு அந்த ரிலீஃப், காது இத்தனை நாள் அடைச்சது தெரியல, இப்போ வேக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நல்லா தெளிவாக கேட்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், கண்ணெதிர்க்க பார்த்துருக்குறேன். 2வது காரணம் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் காது கேளாமை வரும். ஸோ அதுக்கு ஏற்ற ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கட்டும், அந்த மருந்துகள் போட்டு இன்ஃபெக்ஷன் குறைச்சிட்டாலே அவங்களுக்கு காது கேட்குற தன்மை கூடிடும். அதையும் தாண்டி காது நரம்பு பிரச்சனை, ஆரம்ப கட்ட நரம்பு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா சில மருந்துகள் கொடுத்து அந்த நரம்பு நர்வ் டேமேஜை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்படி ரிவர்ஸ் பண்ணி அவங்களுடைய ஹியரிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒன்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்தும் சரி வரல, ஆனாலும் அவருடைய ஹியரிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வதாக இருக்கக்கூடியது ஹியரிங் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள். ஸோ அதை பயன்படுத்தி அவங்களுடைய ஹியரிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். 3வது சர்ஜரி அப்படின்றது பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுடைய சர்ஜரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜவ்வில் ஓட்டை இருக்குது அப்படின்னா ஓட்டையை அடைக்கக்கூடிய சர்ஜரி பண்ணணும். காதுக்குள்ளே இருக்க எலும்புகள், அதில் இருக்க தேய்மானத்தினால வரக்கூடிய கேளாமைனா அந்த எலும்புகளை எடுத்து ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு சர்ஜரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை காது நரம்புகளில் இருக்க ப்ராப்ளம், அதனால வரக்கூடிய கேளாமை அப்படின்னா காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான சர்ஜரி பண்ணலாம். அதுமாதிரி நமக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே கேட்குற தன்மையை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம்.
2: ஓகே ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு

0: விஷயம் சொன்னீங்க, இந்த ஹியரிங் எய்ட் பற்றி சொன்னீங்க இல்லையா. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நவீன ஹியரிங் எய்ட்ஸில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது டாக்டர்?
1: ஓகே, அதாவது ஹியரிங் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஈஸி அனாலஜியாக சொல்லணும்னா ஸ்பெக்டக்கிள்ஸ் போல். கண்ணாடி போட்டால் தெளிவாக பார்வை தெரியும், பட் கண்ணாடியை கழட்டிட்டால் திரும்பி எப்படி இருந்ததோ அதே அளவு தான் பார்வை இருக்கும். அதே போல் ஹியரிங் எய்ட் அப்படின்றது காதில் பொருத்தணும்னா பொருத்தின உடனே கேட்குற தன்மை இம்ப்ரூவ் ஆகும், மறுபடியும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பழையபடி அதே போல் ஆகிடும். அதனால் ஹியரிங் எய்ட் போட்டால் காது கேளாமை முழுமையாக குணமாயிடும் அப்படின்னா அப்படி கிடையாது. கேட்குற தன்மையை நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த நவீன டிஜிட்டல் ஹியரிங் எய்ட்ஸ் அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அனலாக் டிஜிட்டல் அனலாக் ஹியரிங் எய்ட் என்ன பண்ணும், வெளியில் இருக்க சத்தத்தை ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது சில ஹாரன் சத்தம், ரொம்ப அதிகமான சத்தம் இருக்கிறது ரொம்ப ஆம்ப்ளிஃபை பண்ணிச்சுன்னா காது வலி ஏற்படும். பட் டிஜிட்டல் ஹியரிங் எய்ட் என்ன பண்ணும், லவுட் சவுண்ட்ஸாக இருக்கிறத கம்மியாக ஆம்ப்ளிஃபை பண்ணும், மைல்ட் சவுண்ட்ஸை கொஞ்சம் அதிகமாக ஆம்ப்ளிஃபை பண்ணும். அது மாதிரியான சில ப்ரோக்ராம் இருக்குது. ரெண்டாவது, டிஜிட்டல் ஹியரிங் எய்டுடைய அந்த லைஃப் கெப்பாசிட்டி, அது பேட்டரியாக இருக்கட்டும் சர்வீசிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் ஒரு ஹியரிங் எய்டை வச்சே பல வருஷங்களுக்கு நம்மளால் அதை பயன்படுத்த முடியும்.
0: ஓகே ஓகே டாக்டர். அடுத்ததான் ஒன்று சொன்னீங்க, இந்த காக்லியர் இம்ப்ளான்ட். ஸோ இந்த அறுவை சிகிச்சை வந்து யாருக்கு தேவைப்படும், இதனால் முழுமையாக கேட்கக்கூடிய திறனை வந்து பெற முடியுமா?
1: அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜரி இப்போ அதிகமாக பண்ணக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சர்ஜரியாக இருக்குது. இது காது நரம்பு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரியை தவிர காது ஜவுல ஓட்ட இருக்கிறவங்களுக்குலாம் காக்லியர் இம்ப்ளான்டேஷன் தேவை கிடையாது. இது ஹியரிங் எய்ட் அப்படின்றது ஸ்பெக்டக்கிள்ஸ் போல் மாட்டலாம் கழட்டலாம், அது மாதிரி இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் கிடையாது. இது ஒரு அறுவை சிகிச்சை மூலயமா நம்ம ஸ்கல்லில் ஒரு போனை ட்ரில் பண்ணி உள்ள ஒரு இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது மூலயமா கேட்குற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் யாருக்கு பெஸ்ட்டு சூட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவியிலிருந்தே காது கேட்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், 6 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காமல் இருந்ததுனால மூளையில் இருக்க சில பகுதிகள் முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு 6 வயசுக்கு முன்னாடியே இந்த சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாகும், கேட்கும் திறன் வளர்ந்தால் தான் அவருடைய பேச்சு திறன் வளரும். ஸோ இது மாதிரி நிறையா இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் பீடியாட்ரிக் காக்லியர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராமே இப்போ லான்ச் பண்ணி போயிட்டுருக்குது. லெஸ் தென் 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் காக்லியர் இம்ப்ளான்டேஷன் அரசு மருத்துவ கல்லூரிகள்லேயும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது ஃபஸ்ட் லெவல். ரெண்டாவது, அடல்ட் காக்லியர் இம்ப்ளான்டேஷன், ரொம்ப வயதானவங்க, காது நரம்பு தேய்மானம் ஆனவங்க, அவங்களுக்கும் இந்த காக்லியர் இம்ப்ளான்டேஷன் பண்ணி அவங்களுடைய கேட்கும் திறனை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இப்பொழுதைக்கு பீடியாட்ரிக் காக்லியர் இம்ப்ளான்டேஷனுக்கு தான் அதிக அளவு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது.
0: ஓகே டாக்டர். அதாவது முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற சர்ஜரி வந்து,
1: ஆமாம், அதாவது எல்லாருக்கும் பண்ணலாம், பட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் காக்லியர் இம்ப்ளான்டேஷன் பண்ணக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு தான்.
0: ஓகே ஓகே டாக்டர். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த காதில் வந்து ரீங்கார மாதிரியான சத்தம் அதிகம், ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி டின்னிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கு என்ன பண்ணலாம்?
1: இது ஒரு முக்கியமான கேள்வி. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினிட்டஸ் அப்படின்ற அந்த ரிங்கிங் சென்சேஷன் ஒரு நபருடைய உடலை பாதிக்கிறத விட அவங்களுடைய மனசை ரொம்பவே பாதிக்கும். ரொம்ப இரிட்டபிள் ஆகிடுவாங்க, எப்பொழுதுமே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த டினிட்டஸ்க்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய சில காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காது நரம்பு தேய்மானம் தான், மறுபடியும் அதே பிரச்சனை தான். ரெண்டாவது, காது நிரம்ப சுற்றி இருக்கக்கூடிய இரத்த குழாய், அதில் இருக்கக்கூடிய சில வேரியேஷன்ஸ். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த காரணங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா, 4 இல் 3 நபர்கள் இந்த டினிட்டஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு ஈஸியாக மருந்துகள் கொடுத்தே அதை சரி பண்ணிட முடியும். சில நபர்களுக்கு எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் அதை சரி பண்ண முடியாது, சில துரதிருஷ்டமான சில பேர் இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் மருந்துகள் இல்லாமல் சில டிஜிட்டல் ஹியரிங் எய்ட், டினிட்டஸ் மாஸ்கிங் ஹியரிங் எய்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வச்சு அவங்களுடைய டினிட்டஸ் சத்தத்தை நம்மளால் ஈஸியாக குறைக்க முடியும்.

அதனால் டினிட்டஸ் அப்படின்றது கேட்குறதுக்கு சாதாரண ஒரு சிம்டமாக இருந்தாலும் அதை அஃபெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றது. அதனால் டினிட்டஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாளில் முக்கால்வாசி பேருக்கு தன்னாலே போயிடும். சில பேருக்கு கொஞ்ச நாள் நீட்டிச்சு இருக்குது அப்படின்னா அது என்னன்றதை அலுப்பு பார்க்காம உடனே ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துருங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நம்ம உதவி அணுகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஒரு லெவல் மேலே போயிடுச்சுன்னா தான் அது பர்மனெண்ட்.

0: ஸ்ட்ரெஸ் இருக்கிற எல்லாருக்கும் டினிட்டஸ் கிடையாது, பட்
1: ஓகே
0: டினிட்டஸ் இருக்க முக்கால்வாசி பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
1: ஓகே, இதனால தான் அவங்களுக்கு ஏற்படுது.
0: ஆமாம், ஏன்னா அந்த சத்தம் இப்போ பொதுவாக இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் கூட அவங்களுக்கு ஒரு சத்தம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், இல்லை தூங்கலான்னு எல்லா லைட் சத்தத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகிற நேரத்தில் ஒரு இரைச்சல் சத்தம் இருக்கும். இந்த இரைச்சல்னால அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், இல்லை அமைதியான சூழ்நிலைகளை அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஆங்ஸைட்டி வரும். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈஸி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான சூழ்நிலைகளில் மட்டும்தான் டினிட்டஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, தூங்குற நேரத்தில் ஒரு சத்தம் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு ஃபேன், லேசாக கடகடன்னு ஓடுற ஒரு சத்தம் கொடுக்கக்கூடிய ஃபேன் யூஸ் பண்ணலாம், இல்லை லைட் மியூசிக் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சவுண்டை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, இன்டர்னலாக ஏற்படக்கூடிய சவுண்ட் அந்தளவு அவங்களுடைய மைண்டை பாதிக்காது.
1: ஓகே,
0: எப்படி நம்ம பண்ணலாம்?
1: ஓகே டாக்டர், டைம் போனதே தெரியல. கடைசியாக ஒரு கேள்வி, நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லிடுங்க. காதுகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்க நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி சொல்லிடுங்க.
0: ஓகே, ஸோ காது கேட்குற திறனை நம்ம சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நல்ல உணவு, குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணீர், 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இது முக்கியமானது. இட் இஸ் வெரி அண்டர் ரேட்டட், பட் இது கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ரெண்டாவது, காதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எடுக்கிறேன்னு குடையிறது, அதை முதல்ல தவிர்க்கணும். யார் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். மூணாவது, காதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு ஈரமான துணியை வச்சு காது வெளிப்பகுதி பின்பகுதிகள் இதை லேசாக தொடச்சி அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அதெல்லாம் நீங்கள் அகற்றலாம். நான்காவது, அதிகமான சத்தம், அது உங்களோட ஜாபாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்க ஃபேக்ட்ரி நாய்ஸாக இருக்கட்டும், அதிகமான சத்தம் காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இல்லாமல் அந்த டியூரேஷனை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுடைய காது கேட்கும் திறனை ரொம்ப நாளைக்கு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், நச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைந்த திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்மளுடைய கேட்கும் திறனை நம்ம தான் பாதுகாக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இதுவரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கும் நேயர்களோட கேள்விகளுக்கும் ரொம்பவே அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்ததற்கு நேயர்கள் சார்பாகவும் எங்களும் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர்.
0: அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொஃபஸர் டாக்டர் குமரன், இஎன்டி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஐஜிஎம்சி அவர்களுக்கும், டாக்டர் உதயசங்கர் டைரக்டர் ஆஃப் ஐஜிஎம்சி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் அருமையாக கேள்வி கேட்ட ஆர்ஜே சங்கீதா அவர்கள், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.
1: நன்றி டாக்டர்.
0: இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கேட்டுக்கிட்ட வாடிக்கையாளர்கள், உங்களுக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: நன்றி நன்றி டாக்டர். நேர்களே, இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது கேளாமைக்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சைகளும் குறித்து உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஎன்டி துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சூர்யா அவர்கள். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01. கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மாளிகை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல்

0: நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நேரம் 4:36 எஃப்எம் ரெயின்போலுக்கு நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் மற்றும்
3: ஆர்ஜே சங்கீதா.
2: ஓ, இந்த ஃபேடரா சொல்லல நீங்க?
3: ஆர்ஜே சங்கீதா. ஆமா, இன்னைக்கு வந்து ஆனந்த் வந்து ரொம்ப பரபரப்பா வந்திருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல.
2: என்னவோ தெரியல, ஆரம்பத்திலே அட்டகாசமா இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஆனந்த்?
2: இது வரைக்கும் நல்லா இருக்கேன். ப்ரோக்ராம் முடியும் போது எப்படி இருப்பேன்னு தெரியல. ஓகே, இது என்ன நிகழ்ச்சி, எப்படிப்பட்ட நிகழ்ச்சி, மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லிடுங்க. இது வரைக்கும் உங்கள்கூட நான் பேரா இருந்தது கிடையாது. தொன்று தொட்டு நான் பாக்குறேன், உங்க கூட பேரா இருந்தது கிடையாது. நீங்க சொல்லிடுங்க.
3: நேரில் இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆனந்த் வந்து என்கிட்ட கேக்குறாரு இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்ல சொல்லி.
2: எனக்கு தெரியல.
3: அதாவது ஆனந்த் வந்து உங்களுக்காக ஒரு காமெடி டயலாக் வந்து பிளே பண்ணுவாரு. சோ அதை வந்து நீங்க வந்து டெலிவரி பண்ணு எங்களுக்கு, உங்களோட ஸ்டைல்.
2: ஆனா ஓனா ரெடி பண்ண டயலாக் இல்ல, அதனால நான் பிளே பண்ணுவேன். ஒண்ணுல மக்களே, ஒரு பாடல் மட்டும் கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு பக்காவான ஒரு டயலாக் இருக்கு. சோ ரெடியா காத்துட்டு இருக்கங்க. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:06:44 ஆயிற்றுக்கு. சங்கீதா
1: பயங்கரமான பிஜிஎம் ஓட வந்திருக்காரு நம்ம ஆனந்த்.
0: பிஜிஎம் மட்டும் தான் அப்படி இருக்கும், கட்ட கேட்டலாமா?
1: கேட்கலாம், கண்டிப்பா. அதுக்கு தானே வெயிட்
0: பண்ணுங்க மக்களே. உங்களுக்கான முதல் கட் இதோ, பயங்கரமான கட்டு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க உங்களுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இவர்களுடைய மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும்.

0: மக்களே கட்ட கேட்டிருப்பீங்க. இந்த கட்ட பேசுக ஒரு நேயர் ரொம்ப நேரமா கால் கெடுக்க காத்திருக்க பேசலாம். வணக்கம். வணக்கம். யாருந்து பேசுறீங்க? ஐயப்பன் சார், ஹவ் ஆர் யூ?
1: மறுபடியும்
0: இதோ என் தெய்வத்துக்காக அந்த கட்டு.
2: இவர்களுடைய மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும்.
0: சார், கேட்டீங்களா சார்?
1: எனக்காக ஒரு வாட்டி நீங்களே பேசி காமிச்சீங்க
0: ராசா. அதுக்கு எதுக்கு ராசா போட சொன்னீங்க?
1: இன்னொரு
3: பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை.
0: ஐயப்பன் சார், இதையாச்சும் கேட்டீங்களா சார்?
1: கேட்டேன்.
0: பேசலாமா சார்?
1: பேசலாம்.
0: ஓகே, கட்.
4: கேமரா ரோலிங்.
1: இதுவரைக்கும் ஹீரோத்துக்காக தலைவனுக்கு இந்த
0: அருவா
1: முத பாசத்துக்காக தலைவனங்க போகுது.
0: அப்படியா?
1: என் பவள மலர, என் பவள மல்லிய, என் பாச மலர.
0: எத்தனை மலர் தான்?
1: என் மேகலைய, அணி மேகலைய
0: சரி.
1: பாரிஜாத
4: பூவ, மேகலைய,

0: அண்ணா?
1: பா நல்ல பாசம்.
2: என்னடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, பசங்க வந்துட்டாங்க பாருடா.
1: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல வெக்க விட்டு போகலையா? ஆமா சார், வந்ததுல வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. என்னன்னே தெரியல, நீங்க வந்துட்டீங்களான்னு தெரியல. சரி அதான் பேசணும் உங்க தங்கச்சி
0: வந்து. இப்ப நான்
2: ஒரு டைலாக் பேசுறேன்.
1: பேசுங்க சார், இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பேசுங்க சார்.
2: உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற வேற வேற வேட்டைக்காரன் தான் வேணும்.
1: அப்படியா, உங்களுக்கு வேணுமா? ஓகே சார், சூப்பரா பண்ணீங்க, அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி ஐயப்பன் சார்.
1: சொல்லுங்க சங்கீதா அவர்களே.
0: இப்ப நான் வந்து என்ன
1: இல்ல, உங்க அண்ணன் வந்து பேசிட்டு போயிட்டாரு, இப்ப நீங்க பேசுங்க அந்த கட்டை.
0: அப்படியா, நீங்க போட்ட கட்டெல்லாம் என்னால பேசவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி போய் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க.
1: ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மெஸ்மரைஸே இல்லைங்க. இப்ப ஒரு பாடலை கேட்டு வரலாம். இது உங்களுக்கான பாடல்.

0: நேரம் 4:15. கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ராம் தங்கநகை மாளிகை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேராரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே மற்றும்
1: சங்கீதா.
0: ரொம்ப அப்படி சங்கீதா ரொம்ப பொறுமையா பேசுறாங்க. பத்து மணி ஷோ இல்லங்க இது.
1: இல்ல இப்பதான் வந்து நான் வந்து ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு டைரக்டா வந்திருக்கேன்.
0: எஃபெக்ட் இருக்குன்றீங்களா?
1: இன்னும் அது போகல.
0: அப்படியா?
1: ஆமா.
0: இப்படி ஒரு பத்து மணிக்கு இதே எஃபெக்ட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஒரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. பிசில
1: ஓகே ஓகே பேசலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
1: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன்.
2: கள்ளக்குறிச்சியில இருந்து ஹேமலதா பேசுறேங்க மேம்.
0: ஹேமலதா மேடம், கள்ளக்குறிச்சி எப்படி இருக்கு?
2: சூப்பரா வெயில் கொளுத்துது.

0: சாயந்திரம் மழை வருது.
1: ஓஹோ, இங்கிட்டுதான் எப்ப பார்த்தாலும் வெயில் அடிக்குதோ.
0: எங்களுக்கு சாயந்திரம் ஆனா மழை வருது, ஒரு நாள் பெய்யுது ஒரு நாள் ஏமாத்துது.
1: எங்களுக்கு
0: சூப்பர வெயில்.
1: எங்களுக்கு நவம்பர் டிசம்பர்ல தான் மழை பெய்யுது, என்னன்னே தெரியல. சரி விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். கட்டு கேட்டீங்களா?
0: கேட்டேங்க சார்.
1: எந்த கட்டு பேச?
0: ஃபர்ஸ்ட் கட்டிங்களே பேசுறேன்.
1: அது அதானே
0: சித்தப்பா சித்தி.
1: சித்தப்பா சித்தி, ஓகே ஓகே ஓகே. உங்களுக்காக கால் கேமரா
2: ரோலிங்.
0: தாய்
1: பெண் கொடுத்தோர், இவருக்கு வாய்ப்பு கொடுத்தோர், இவரை பேச வைத்தோர் அனைவரையும் கூடியிருமை தண்டிக்கப்பட வேண்டும்.
0: நன்றி
1: சொல்லணும். ஆரம்பிச்சலாமா? கேமரா ரோலிங்.
0: இவருக்கு பெண் கொடுத்த தாய் தகப்பன் சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா.
1: என்ன கல்யாண பத்திரிகை அடிக்கிறீங்க மேடம்?
0: அண்ணா அண்ணி.
1: அதாவது இந்த சீன்ல வந்து ஒரு எமோஷனா இருக்கணும், ஓகேங்களா? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நீங்க என்னமோ வந்து பொண்ணுக்கு
0: ப்ளே பண்ணிடுங்க, ப்ளே பண்ணிடுங்க.
1: அப்படிங்களா? சரி, இப்ப எப்படின்னா, இவருக்கு பெண் கொடுத்தோர், இவரது மாப்பிள்ளை, இவரது மாமனார், இந்த மாதிரி இந்த ஃப்ளோல கொண்டு போங்க. அது
0: இவருக்கு பெண் கொடுத்த மாப்பிள்ளை மாமனார்.
1: மறுபடியும் கல்யாண பத்திரிகை வாசிக்கிறாங்களே. சிவங்க அடுத்த கட்டுக்கு போயிடலாமா?
0: வர மாட்டேங்களே.
1: சிவ ஒருத்தர ப்ளே பண்ணவா?
0: ப்ளே பண்ணிடுங்க.
1: ஓகே, இத உங்களுக்காக.
3: இவர்களுடைய மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும்.
1: மேடம், எவ்வளவுதான் மேடம்?
0: கேட்கவே இல்லைங்க சார். ஆஹா,
1: உசுர குடுத்து போட்டனே, எல்லாம் போச்சு.
0: நீங்களே பேசுங்க.
1: எனக்கு பதிலாக
0: பொத்தி
1: பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதுக்கு வெக்கம் விட்டு போகல, அவ்வளவுதான் மேடம்.
0: பெண் கொடுத்த மாமனார் மாமியார்
1: பேச முடியும்.
2: ஒரு வழி ஆக்கணும் நீங்க ஆனந்த அந்த நான் பாக்கணும்.
0: பெரியப்பா பெரியம்மா அக்கா அண்ணன் மாமா மாமி எல்லாரும் ரேஷன் கார்டையும் பறிச்சு எடுத்துருங்க.
1: நினைச்சேன், ரேஷன் கார்டை பார்த்து படிக்கும் போதே நினைச்சேன் இப்படித்தான் நடக்கும்ட்டு. ஓகேங்களா? ஆதார் கார்டெல்லாம் பார்த்து படிப்பீங்க போல இருக்கு. ஓகே மேடம், சூப்பரா பேசுங்க. அழைப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ. மேகலை மணி மேகலை.
1: அப்ப எதுக்குதான் இருக்காங்க பேசுங்க. ஓகே மேடம், சூப்பர் சூப்பர். அழைப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றிங்க சார். நன்றிங்க மேம்.
2: நன்றி நன்றிமா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: everybody and welcome back to the show the from rainbow in card camera or near 4:20 34 lights ku idu varakudi adutha epola vanakkam
1: ஊட்டி
0: கொடைக்கானல் இருக்கு.
1: ஆனந்த் சார்னா நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை, உலக நம்பிட்டு இருக்கு.

0: ஐயோ நானே கெடுத்துட்டா.
1: உங்களை வந்து தனியா கவனிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஆனந்த் சார். அப்படிங்களா சார்?
0: பாத்தீங்களா, இதுக்கு மட்டும் அந்த பல்லி பேசுது பாத்தீங்களா சார். கட்டி பேசலாமா?
2: பாருங்க மேடம், நான் சொன்ன டைலாக் கேட்டு வாயடிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மைசாலி சார் நீங்க.
0: ஆஹா, இதுல ஏதோ சூச்சமா இருக்குது, விட்டுருங்க பாத்துக்கலாம்.
2: சூச்சமா இல்ல, சூஷமோ.
0: மாத்திட்டாங்களா? சரி விடுங்க, போயிடலாமா, கட்டுக்கு போயிடலாமா?
2: போலாம் போலாம்.
0: ஓகே, கட் கேமரா
1: ரோலிங்.
2: இவருக்கு பொன் கொடுத்தோர், பொன் எடுத்தோர், மாமன் மாகள், மாமன் மருமகன், மருமகள், சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியப்பா, பெரியம்மா, பேரன் பேத்தி, யாராக இருந்தாலும் இவர்களுடைய
0: அவங்க சாப்பாடு போடாதீங்க.
2: பெண்
0: கொடுத்தோர், இவரது மாப்பிள்ளை, இவரது மாமனார், இப்படி வாங்க தலை இப்படி பேசுவார் அஜித் சார். அந்த ரேஞ்சுக்கு வாங்க.
2: இவருக்கு பெண் கொடுத்தோர், மாமி, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா, மாமா மாமி, மாமன் மகன் மகள், பேரன் பேச்சி,
0: கண்டிப்பா உங்களுக்கு லைன் கொடுத்ததுக்காக பறிச்சிருவாங்க நினைக்கிறேன். அடுத்த டைலாக் போயிடலாமா?
2: போலாம் சார், போலாம்.
0: மேகல்
1: சார் ரெடியா இருக்கீங்களா?
0: இதுவரைக்கும்
3: வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை.
0: சேகர் சார், சேகர் சார்
2: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க சாரா,
1: கேட்டீங்களா?
2: கேட்டேன் கேட்டேன். அதுக்கு அப்புறமா நம்ம ஆனந்த் சார் குடுக்கறதுதான் பயங்கர சவுண்ட்.
0: நானா வலை வீசி மாட்டிக்கிட்டனோ? வீரத்துக்காக வானத்தை பார்த்த இந்த வருவா, அருவா,
1: ஆமா வருவா,
0: அருவா முத முறையா தலை வணங்குது, அவ்வளவுதான் சார். அதுக்கு மேல தெரியல சார்.
2: அந்த மேகலை சொன்னாரு,
0: கடைசியா வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போக சொன்னது இந்த பவள மல்லி, இந்த பாரிஜாத பூவை, என் மேகலைய, மணி மேகலைய கூட்டிட்டு வரேன், பாத்துக்குங்க, அவ்வளவுதான், வேற எதுவும்
2: ஓகேவா?
0: அப்படித்தான் சொன்னாங்க. ஓகே, நீங்க பேச வைக்க வாய்ப்பிற்கு நன்றி சார்.
2: இல்ல, நான் பேசுறதுக்கு முயற்சி செய்யல.
1: இல்ல, அப்படிங்களா? பேசுவேன் அப்படின்றாரு அவரு. ஓகே சார், ரெடியா இருங்க.
0: நீங்க பேசுங்க, ஒரு பிரேக்கு அப்புறம் பேசுவீங்களா?
4: செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி. தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: சேகர் சார் ரெடியா?
2: ரெடி சார். சார்
0: பண்ணுங்க சார்.
2: சந்திரசேகர்
1: சார்
0: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதுக்கு வெக்கம் விட்டு போகல.
2: பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை, அது என்ன விட்டு போகுது?
0: போகுதா? நல்லது. வேற மாதிரி பேசுங்க சார்.
2: நான் இந்த வரியே பேசிறேன் சார்.
0: அப்படின்றீங்களா?
1: ஓகே பேசுங்க சார்,
0: பேசுங்க சார்.
2: பொத்தி பொத்தி வளர்த்தே மேகல, என்ன விட்டு போகல.
0: அற்புதம் அற்புதம்.
2: அடுத்து பொத்தி பொத்தி வெச்சே மேகல, என்ன விட்டு போகல.

0: கண்டிப்பா அழதானும்.
1: அடுத்த நிறைவா பொத்தி பொத்தி வச்ச என் பேக்கல இனி என் விட்டு போகல
0: போகல. சங்கீதா அடுத்து ஒரு கால பேசலாமா?
2: இதான் முன்னாடியே பேசலாம்.
0: வணக்கம். பரவாயில்ல,
2: அடுத்த ஒரு நேர் இருக்காங்க பேசலாம்.
0: ஓகே, அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். கேக்குதுங்களா?
0: நல்லா கேக்குதுங்க. யாருங்க பேசுறீங்க?
3: கடலூர்ல இருந்து கவிதா.
0: கடலூர்ல இருந்து கவிதா. ரைமிங் நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க கவிதா மேடம்?
3: சூப்பரா இருக்க. நீங்க
0: பகுத்தச்சா? அவங்க கேட்டிருங்க கொஞ்சம்.
2: நானும் பகுத்தச்சா.
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் பகுத்தச்சா.
0: அச்சா அச்சா அச்சா அச்சா.
3: ரெண்டு பேரும் அச்சா அச்சாவா இருக்கு. அச்சார் சாப்பிடாதீங்க.
0: ஓகே, புரியுது. சரி சொல்லுங்க. கட்டி கேட்டிங்களா?
3: பெண் கொடுத்தோர் பெண் கொடுத்த வேட்டையத்தார் அனைவரின் குடியிருப்பையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸா இது பாக்குறேன். அந்த ஒரு கோபம் வரணும். அது
3: ஓகே. சொல்றேன். இவரது மனைவி, தந்தை, தாய், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, இவருக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்தோர், வேட்டகத்தார் அனைவரும்
0: கண்டிப்பாக பறிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க கவிதா மேடம். அடுத்த டயலாக் போயிடலாமா?
3: கொஞ்சம்
0: நீங்கதான் வந்து வடிவேல் சார். அந்த மாடுலேஷன்
3: போயிடுங்க.
0: கேமரா
2: ரோலிங்.
3: இதுவரைக்கும் வீரத்துக்காக விரிச்சு நின்றிருந்த வீச்சர்வா முதல் முறையில பாசத்துக்காக தலையிறங்க.
0: ஆஹா, பெரிய அருவா இருக்கும்.
3: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மணிமேகல, அந்த பாச மலர பவள மல்லிய மணிமேகலைய
0: பாரிஜாத
3: வர, அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
0: அரை மணி நேரமா சத்தமே வரலீங்க. நீங்க
3: நன்றி.
2: நன்றி மேம். நன்றி சார். நன்றி. நன்றி மேம்.

0: நேரம் 4:30. கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் ராம் தங்கநகை மாளிகை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நேரம் 4:15 நோடிகள் ஆயிட்டு இருக்கு. நிஷ்ரோ கூட எடுத்தா இப்ப வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா, ஈராமா முருகன்.
4: இளமங்கலம்
5: முருகன்
4: வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு மணிமேகலை மேடம் சொல்ல சொன்னாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிருங்க. எப்படி இருக்கீங்க சார்?
6: என்ன சார்? ஆமா சார், உங்க தங்கச்சி
4: தான் தங்கச்சி சார்.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். ஃபைன்.
4: பாத்தீங்களா, அண்ணனே பாத்து எப்படி இருக்கீங்க கேக்குறாங்க. ஓகே, எந்த டயலாக் பேச போறீங்க சார்?
5: முதல் டயலாகா ரெண்டாவது டயலாகும் பேசிறேன் சார்.
4: கண்டிப்பா நீங்க ரெண்டாவது டயலாக் பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் டயலாக் போயிலாமா?
5: போயிலாம் சார்.
4: ஓகே, கட் கேமரா
6: ரோலிங்.
5: இவருக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், அத்தை, மாமன், அக்கா,

0: தங்கை அவங்க உரிமைகளாம் பறிக்க வேண்டும்.
1: பறிக்க வேண்டும் இல்ல பேசுங்க பேசுங்க. போயிடலாமா?
0: போயிடலாம் சார்.
1: ஒன்ஸ் மோர் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா எதிர்பார்க்கறவங்க கிட்ட அது ஓகேங்களா. இவருக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாமன் மாமி இவருக்கு லைன் கொடுத்தோர் அப்படின்னு பேசுங்க. ஓகேவா?
0: சரிங்க சார்.
1: ஓகே கால் கேமரா
2: ரோலிங்.
0: இவருக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாமி ஐத்தை, மாமன்
1: பச்சை பயிறு, தேங்காய்
0: மூட்டை, தம்பி, தங்கை,
1: தங்கை குழந்தை, பச்சிலம் குழந்தை, குழந்தைய விட்டுட்டீங்களே, குழந்தை
0: சின்ன குழந்தை,
1: பச்சிலம்
0: குழந்தை, பச்சிலம் குழந்தை, சற்றுமின் பிறந்த பச்சிலம்,
1: எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஓகேவா?
0: சார் பச்சிலம் குழந்தை தண்டிக்க கூடாது சார்.
1: ஓகே சார், அடுத்த டைலாக் போயிடலாமா? அதுதான் முக்கியமான டைலாக். நீங்க தான் வடிவேல் சார். உங்க தங்கச்சி
0: பச்சை மண் அது, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது.
1: நான் சொன்ன யாரு கேக்குறா? கேட்கவே மாட்டாங்க. சரி விடுங்க, இங்க பாருங்க. இப்ப நீங்க தான் வடிவேல் சார். அவங்க உங்க தங்கச்சி தான் ஆச்சு சங்கீதா அவங்க. ஓகேங்களா?
0: யாருக்கும் எந்த அன்புக்கும் அடிபடாத இந்த வாலு என் தங்கச்சிக்காக அடிபடியுது. அது வரைக்கும் நீங்க கம்முன்னு இருக்கணும். வா மேகலா, மணி மேகலா, வாமா.
1: இந்த பவள மணி
0: மேகலா,
1: இந்த பாரிஜாத பூவ,
2: சூப்பர்
1: சார். ஐப்புக்கு சார்
0: நன்றி சார். உங்களுக்கு இருவருக்கும் மாலை நன்றி.
2: நன்றி நன்றி வணக்கம் சார். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாமா?
1: டெபினெட்லி பேசலாம். காலர் வந்தாங்க,
2: அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க.
1: நல்லா வாங்குனாங்க வாபஸ். ஓகே சரி, நீங்க இந்த டயலாக் பேசுங்க. வந்துட்டாங்க.
2: ஓகே பேச,
1: கடைசி வரைக்கும் உங்களை பேச விட மாட்டாங்க. செச்சே வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பச்சிலம் குழந்தை.
1: ஆஹா, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நல்லா இருக்க மேடம். யாருங்க பேசுறீங்க?
3: சடலூர்ல இருந்து. இல்ல சங்கீதா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேம். நீங்க வந்து பச்சிலம் குழந்தையோட ஃபேன்.
1: ஃபேன், ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் எல்லாம் அதானே மேம்?
3: பேசலாமா?
1: நெருப்பு மாதிரி வரணும். நெருப்பு மாதிரி எதிர்க்க இருக்கிறவங்க பொசிங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா ஃபயர் ஆவாங்க. ரெடியா?
3: இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைகளின் பெட்டகத்தார், இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், இவர்களின் உரிமை பறிக்கப்பட வேண்டும்.
1: கண்டிப்பா பறிச்சிடல மேடம். இவ்வளவு எமோஷனல் பேசிட்டீங்க.
2: சும்மா விடுறது இல்ல மேடம்.
1: இவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்தோர், பிஸ்கட் கொடுத்தோர், எல்லாரும் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? முயற்சி நீங்க பண்ணிதான் வடிவில் சார். உங்க தங்கச்சி தான் சங்கீதா மேடம். ரெடியா?
2: அதுதான் அவங்களே.
1: ஓகே கட் கேமரா ரோலிங்.

0: வானத்தை விரிச்சு பார்த்திருந்த வீச்சருவா
1: முதல்
0: முதலா பாசத்துக்காக தலைவணங்குது. பாச மலர பவள மல்லிய பாரிஜாத பூவ மேகல
2: இங்கதான்
1: மேகலை ரொம்ப நேரமா கம்மி
2: இங்கதான் இருக்க நானு.
0: கண்டிப்பா கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். நீங்க
2: எல்லாரும் தங்கச்சியும் இன்னைக்கு நான் தான்
1: கல்ல தண்ணி வந்துருச்சு மேம் தண்ணி வச்சுண்டேன் ஓகேங்களா.
2: அதாவது எல்லா புகழும் வந்து நம்ம ஆனந்துக்கு தான் இன்னைக்கு.
1: ஓகே மேடம் அழைப்பிற்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி
1: நன்றி மேடம்.
2: நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
2: வாபஸ் வாங்கிட்டார் அந்த
1: அடிக்கடி ஊதிட்டே இருக்காங்க. இதோ உங்களுக்காக அடுத்த நேர் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார்
2: பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?
0: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: பட்டியில
0: இருந்து ஆனந்த் சாருக்கும்
1: மணிமேகலை சங்கீதா மேடம் அவங்களுக்கும்
2: இனிமே எனக்கு வந்து மணிமேகலைன்னு தான் எல்லாரும் கூப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன்
1: மேடம்.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா சார் இருவரும்?
1: சூப்பரா நல்லா இருக்கேன் மேடம் கேட்டுருங்க.
0: அதான் சார் இருவரும் நலமா இருக்கீங்களான்னு கேட்டேன்
2: சார். ரெண்டு பேரும் நலமா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மேம்.
1: நல்லா இருக்கு மேம். நல்லா இருங்க.
2: சொல்லுங்க என்ன டைலாக் பேச போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு?
0: ரெண்டு டைலாக்மே பேசுறேன்.
1: ஆ வா வா வா. we are waiting. கட் கேமரா
2: ரோலிங்.
0: இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரிச்சிருந்த வீச்சருவா முதமுறையா பாசத்துக்காக தரையிறங்க போகுது. என் பாச மலர அந்த பவள மல்லிய அந்த பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர அது வரைக்கும் சத்தமே வரக்கூடாது. மேகலை அணிமேகலை
1: அக்கா தங்கச்சி அட்டகாசம் தாங்கல
2: அக்கா அக்கா.
1: மேம்
0: சொல்லுங்க சார்.
1: உண்மையிலே இது மாதிரி கூட்டு வந்து பொண்ணு பார்க்க வச்சிருக்கீங்களா?
2: மணிமேகலையோட அக்கா
1: அவங்களா? பரவாயில்ல நல்லா அழுத்த திருத்தமா பிராண்ட் போட்டுறாங்க.
0: இவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் இவர்களின் தாய் தகப்பன் மாமன் மாமி மகன் மகள் சித்தப்பன் பெரியப்பன் பேரன் பேத்தி இவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் பிள்ளைகளுக்கு பெண் கொடுத்த பெட்டகத்தர் அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரும்
1: பெண் கொடுத்தோர்
0: குடியுரிமையும் பறிக்கப்பட வேண்டும்.
1: ஏ மேம் நாலு தடவை பெண் கொடுத்தோர் வந்துட்டாங்க பாவல்யா அவங்க
2: நாலு பேரே இருப்பாங்க நினைக்கிறேன்.
1: அப்படிங்களா? மாமன் மாமி பெண் கொடுத்தோர் பாவம் பெண் கொடுத்தவங்க எல்லாம் பாவம் போங்க. சூப்பரா பேசுங்க மேம். அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி மேடம்.
3: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: Rest in peace.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: Beat, man.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:54 ஆயிடுச்சிருக்கு. ஆர்ஜே சங்கீதா அவர்களே,
4: சொல்லுங்க. ஆனந்த் அவர்களே,
3: ஒரு மணி நேரம் ஆக போது பேச்சு பேசுவீங்க அந்த டைலாக
4: என்ன? நான் பேசணுமா?
3: நீங்க பேசினாதான் இந்த ப்ரோக்ராமே ஒரு முதுமை முழுமை பெறும்.
4: முதுமை அடையுமா முழுமை பெறுமான்னு
3: சொல்லுங்க.
4: அதாவது இப்ப நான் வந்து டயலாக் வந்து நீங்க ஒரு தடவை பேசி காமிச்சீங்கன்னா நான் பேசுவேன்.
3: பாத்தீங்களா, மறுபடியும் நான் விரிச்ச வழியில என்னையே விளைக்கிறீங்க. ரொம்ப உஷாரா இருக்கீங்க.
4: நீங்க ஃபர்ஸ்ட் பேசுவீங்க, அடுத்தது அதை
3: கண்டிப்பா நான் பேசுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. 5 மணிக்கு மேல நான் போய் தனியா பேசிக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவேற்றி வந்துட்டோம்.
4: ஆமா,
3: மக்கள் ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா சொல்லிடுங்க.
4: அதாவது டைம் போனதே தெரியும்.
3: எனக்கு
4: வந்து சொல்லி கொடுத்து கூப்பிட்டு நீங்க எதுவும் பேசக்கூடாது, நான் பேசிக்கிட்ட
3: வெளியே சொல்லிட்டாங்க. போச்சு, அமௌண்ட் கிடையாது உங்களுக்கு. ஓகே மக்களே, நிகழ்ச்சியோட நிறைந்துட்டோம். வரும் பாடலுடன் இன்றைய கல்ட் கேமரா நிகழ்ச்சி நடைபெறுது. அடுத்த நிகழ்ச்சி என்னைக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு. அடுத்த ஷோ
4: அலையோடு விளையாடு.
3: அலையோடு விளையாடுக்காக ஒரு ஆர்ஜி வந்து பீச்ல ரொம்ப நேரமா வெயிலே உட்காந்துட்டு இருக்காங்களா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் மற்றும்
4: ஆர்ஜே சங்கீதா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கத்தோடு இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இங்கே ஸ்டுடியோல இருந்து நான் சங்கீதா பேசிட்டு இருக்கேன். நேரம் 5:33 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
2: ஹலோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். என்னடா இது, பீச் காத்தோட சேர்ந்து நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் காதுல விழுது, ஆனா இது யாருந்தா சட்டு ஞாபகம் வரல அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எஸ் ஆஃப்டர் எ லாங் கேப் மீண்டும் உங்களை என்டர்டெயின் பண்ண வந்திருக்கிறது நானே தான். எஸ் நானும் சஹி ரேவதி. சோ வழக்கம்

0: இந்த ஒரு மணி நேரம் உங்க மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஜாலி மோடுக்கு கொண்டு போக நான் ராக் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ எப்பவும் போல இன்னைக்கு இங்க ஒரு மக்களோட சேர்ந்து ஜாலியாக பேஷன் கேட்டு எனர்ஜி கொடுத்து ஃபன் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ண போறேன். நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பு கூட காத்துட்டு இருக்கேன். அந்த முதல் லக்கி பர்சன் யாருன்னு பார்த்தலாம். ஸோ நம்ம ரகலையா ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிட கூடாது, ஆரம்பிச்சிடலாம். வாங்க தம்பி, நீங்களும் வாங்க. நல்லா பீச்சில் ஆடி வேர்க்கு விறுவிறுக்கு வந்து நிக்கிறீங்க, ஜாலியா இருக்கீங்களா? ஆ, சம ஃபன் போல இருக்க பீச்சில். நல்லா ஒரே மன லீவு லீவு முடிய போகுது, ஜாலியா விடுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து
0: கோகுல். கோகுல், உங்க பேரு?
1: என் பேர் ஹரிபிரசாந்த்.
0: ஹரிபிரசாந்த், என்ன படிக்கிறீங்க?
1: நான்
0: 8th ஸ்டாண்டர்ட்.
1: நான்
0: 9th. 9th 8th ஸ்டாண்டர்ட். ஸோ லீவு முடிய போகுது. உங்க அம்மா, உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கு? 1.5 மாசம் எப்படி போச்சுனே தெரியல. நினைச்சு பாருங்க கொஞ்சம். ஹாப்பியா இருப்பாங்களா? அப்பா
1: இன்னும்
0: ரெண்டு நாள் அப்பெல்லாம் சும்மா மனசுக்குள்ள எப்படா உங்களை பேக் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ட்டு அவ்வளவு ஹாப்பில இருப்பாங்க. கரெக்டா இருப்பாங்க. அதனாலக்கு வீட்டுல வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது இல்ல? கரெக்டா. சரி, ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இப்போ உங்க மைண்ட் செட் எப்படி போனோடே வந்து நம்ம நல்லா படிக்கணும், புதுசா ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? இந்த வருஷம் வந்து 10th ரேங்க்ல எடுக்கணும், நான் தான் டாப்பர், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்ல? ஓரளவுக்கு மனசுல நம்ம இருக்கும். அடுத்து எப்ப லீவு வரும்? கேலண்டர்ல எப்ப அப்பெல்லாம் வந்து லீவ் நாள் இருக்கு செக் பண்ணுங்க. கரெக்டா, மார்க் பண்ணி வச்சிருங்க. நம்ம பசங்க நம்ம பசங்கதான். ஓகே, சூப்பர். சரி, ஓகே, இந்த லீவ்ல யூஸ்ஃபுல்லா என்னெல்லாம் பண்ணீங்க? வானொலி மூலமா வந்து உங்களோட கோரிக்கை வந்து கேட்டு ஸ்கூல் வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா 4ஆம் தேதி ஸ்கூலுக்கு போயிட்டு ஆகணும். சரியா? கொடுப்பாங்க, வாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து எஃப்எம் ரெயின்போல வந்து வந்திருக்கோம். ஓகேவா? அலையோட விளையாடுன்னு ஒரு ஷோ. ஸோ உங்களை மாதிரி குட்டி பசங்க கூட இங்க வரவங்க கூட எல்லாம் ஜாலியா வந்து ஃபன் பண்ணி கேள்வி கேட்டு பெனால்டி கொடுத்து வைப் பண்றதுதான் இந்த ஷோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு உங்க கூட வந்து கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, உங்கள்ட்ட வந்து ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், ஜிகே கேட்பேன். அதுக்கு கரெக்டா பதில் சொல்றீங்க, ஓகே. தப்பா பதில் சொல்றீங்க, பெனால்டி இருக்கு. பெனால்டினா தெரியுமா? அது அங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, அங்க வாட்டர் சட்டமா ரெண்டு பண்ணிக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் இந்த ஏரியால நான் தான் டான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டலாமா? யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண போறீங்க? நீங்க. ஓகே, பெனால்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ரோட்ல போறப்ப வழியில வந்து ஒரு வாட்ச் கிடக்குது, கீழே விழுந்து கிடக்குது. ஆனா அதை மிதிக்க கூடாது.
1: புரியல, என்ன?
0: ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு வாட்ச் விழுந்து கிடக்குது, அதை நீங்க எடுக்கவும் கூடாது, மிதிக்கவும் கூடாது. ஓகேவா? மிதிக்க கூடாது, அதான் ரூல்ஸ். ஏன் மிதிக்க கூடாது?
2: ஏன்னா அது வந்து வேற ஒருத்தவங்களோட பொருள், அதனால
0: அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கையில வாட்ச் கையில தான் போடுவாங்க, தலையில போடுவாங்க. என்ன பாணி?
1: அதுக்கு ஒரு வாட்ச்.
0: அந்த வாட்ச் மிதிச்சா உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடும், அதனால வந்து மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதனால?
2: என்ன
0: வாட்சுக்குள்ள முள்ளு இருக்கும்? ஓகேவா? ஒரு சிவப்பு கலர் கல்ல வந்து பச்சை கலர் தண்ணில போட்டா என்ன ஆகும்? ஒரு சிவப்பு கலர் கல்ல பச்சை கலர் தண்ணில போட்டா என்ன ஆகும்? முழுகுமா?
1: இல்ல,
0: முழுகுமா?
1: கல்லு முழுகிடும், தண்ணி கலர் வந்து மாறிடும், பர்பிள் ஆயிடும்.
0: பர்பிள் ஆயிடும், தப்பு.
1: கல்லு, அது
0: நீங்க ரொம்ப வளராதீங்க, கரெக்டா. முழுகும், கல்லு முழுகும்ல. இன்னும் டக்கு டக்குன்னு தம்பி, ஆல்ரெடி இங்க கேட்டிருக்கீங்களா?
2: இல்ல, கேட்டது இல்ல.
0: சரி, ஓகே. இன்னொரு கேஷன் என்ன கேம்?

0: என்ன தெரியுமா, நான் கேட்கறதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஆப்போசிட்டா பதில் சொல்லணும்.
1: நான் சொல்றேன்
0: ஓகேவா? நான் இல்ல ஆப்போசிட்டா இருந்து ரெண்டு மூணாவது ரவுண்ட் வச்சுக்கலாம். அப்போ வந்து நான் கேட்கறது வந்து ரிப்பீட்டடா வந்து நீங்க சொல்லணும் ஓகேவா? ஓகே சரியா? யா ஃபர்ஸ்ட்? ஒரு ஊர்ல சொல்லுங்க, ரிப்பீட்டடா சொல்லுங்கல. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான்.
2: ஒரு காக்கா,
0: அந்த காக்காக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா?
2: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்
0: இருந்தாங்க. அந்த காக்காக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? அந்த காக்கா பேர் என்ன?
3: காக்கா.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதே டயலாக் சொல்றீங்களா?
0: சூப்பர் சூப்பர்.
1: இவன் வந்து
0: ஓவிய கலைஞர், ட்ரம்ஸ் பிளேயர். அடடா, பேசலாம். 2.8 மனதோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 5:15 FM ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க ஆர்ஜே ரேவதி. பீச்ல இருந்து தொடர்ந்து யார் யாரெல்லாம் கூட பேசிருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம். சொல்லுங்க ரேவதி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ அடுத்த நம்ம கிட்ட பேச ரெண்டு யங் லேடிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மணிமேகலை.
1: மணிமேகலை, உங்க பேர் மேம்?
2: ராஜி.
1: ராஜி, ஓகே. ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? லாஸ்ட்ல இருந்து வரீங்க. செம்ம வெயில், செம்ம ஹாட்டா இருக்கு. சோ ஹாட்ட குறைக்கிறதுக்கு பீச் பக்கம் வந்திருக்கீங்களா?
2: உடனே
1: வந்து வெயில் உழுந்தா கூட ஹாட்டு குறையாது போல இருக்கு, பயங்கர வெயில். சோ டெய்லி பீச்சுக்கு வரீங்களா இல்ல வந்து எப்பயாவது?
3: 1 week கொஞ்சம் வரும், ரொம்ப அனல் அதிகமா இருக்கிறதுனால
1: எங்கயும் தங்கிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா வெயில் போட்டு
3: போலாம் அதிகமா இருக்கிறதுனால முடியல
1: முடியல. சரி ஓகே, பாப்பா உங்களுக்கு பசங்க இருக்கா மேம்?
3: இருந்தாலும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏசி இல்லாம உட்கார முடியல, காத்து வாங்க வெளியே ஓடியாரோம். பசங்க எப்படி ஸ்கூல்ல அனல்?

0: சாம்பார் வைக்க முத என்ன போடுவீங்க?
1: பருப்பு போடுவோம்.
0: தப்பான பதில் சொல்லிட்டீங்க. சாம்பார் செய்ய முத என்ன போடுவீங்க? சாம்பார் செய்ய முத என்ன போடுவீங்க? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அங்க இருந்து பக்கத்துல இருந்து ஆன்சர் பண்றாங்க. பருப்பு போடுவோம். சிம்பிள் தான், ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. நானே சொல்லிடுறேன், நான் சொன்னதுல ஆன்சர் இருக்கு. முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. சாம்பார் வைக்க முத என்ன போடுவீங்க? அப்படியா? சரி, சாம்பார் கார குழம்பு இப்ப மாட்டுவீங்கல்ல? கார குழம்பு செய்ய முத என்ன வைப்பீங்க? நாங்க அப்படிதாங்க டிஸ்ட் பண்ணுவோம். நீங்க கரெக்டா ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. கரெக்டா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஒருத்தான் மட்டும் இருக்கான் இப்ப அவனை ஷூட் பண்ணிட்டாரு ஒருத்தன் மட்டும் இருக்கான் இப்ப அவனை ஷூட் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு ஒரு பக்கத்துல செடியில ஒரு பூவை புடிங்கி அந்த துப்பாக்கியில வச்சு ஷூட் பண்ணிட்டாரு அவனும் செத்து போயிட்டாரு. புரியல. சொல்லுங்க, புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல. சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல்லுங்க. புரியல். சொல் இன்னைக்கு வந்து பெனால்டி வந்து கோவை சொல்ல டைலாக் பேசுறோம். ஏங்க இப்ப என்ன ரவுண்ட் அப் பண்ணி ஆளால எனக்கு கேள்வி கேட்டீங்களே, உங்களுக்கு சமைக்க தெரியாதா என்ன கொஸ்டின் கேட்டீங்க? ஏங்க டைம் ஆகுதுங்க, நீங்க இவ்வளவு அமைதியா உட்காந்து யோசிக்கிறத பத்தி நாளைக்கு தான் பதில் சொல்லுங்க உங்களுக்கு. சரி விடுங்க, சரி ஆனே சொல்லிடுவா. ரொம்ப முக்கியம் தான் இருக்கும், ஏன்னா அந்த பூ வந்து குண்டு மல்லியா, குண்டு மல்லியா பட்டுன்னு முடிச்சாங்க. எப்படி சூப்பரா இருக்கா? நீங்க ஒரு பெரிய அறிவாளி, உங்களுக்குள்ள ஒரு நினப்பு இருக்கு
2: தானே,
0: உங்ககிட்ட ஒரு அடிக்கலவ கூட தைரியம் இல்ல தானே, அதான் தெரிந்த அளவுக்கு தானே உங்களால ஒரு கோடு கூட நேரம் கூட தெரியாது உங்களுக்கு. தூங்கும் போது உங்க வாயில இருந்து அருவி மாதிரி எச்சு போட்டும் தானே? இல்ல இதுக்கு நீங்க ஆமான்னு இது சண்டை விளையாட்டா எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, வீட்டுல யாராவது உங்களை உருப்படியா ஒரு ஆளுக்கு சொல்லிருக்காங்களா? இல்ல. நீங்க பாக்குறது ரொம்ப அப்பாவி மாதிரி சீன் போடுவீங்க
2: தானே?
0: உங்ககிட்ட நிச்சயமாவே ஒரு ரூபாய் தேருமா? உங்களுக்கு சாப்பாட்டை பார்த்தா பசி கண்ண மறைக்கும் தானே? உங்களால ஒரு ஸ்பெல்லி விட தப்பு இல்லாம உங்க பேர் எழுத முடியுமா?

0: நீங்க ஒரு பெரிய தூங்கு மூஞ்சின்னு ஊருக்கே தெரியும் தானே, இன்னைக்கு நீங்க குளிச்சுன்னு சத்தியமா சத்தியம் பண்ண முடியுமா?
1: இல்ல,
0: மத்தவங்க பேசுறப்ப ஒண்ணுமே புரியலனாலும் மொக்கையா தலையாட்டுவீங்க தானே? உங்களுக்கு சாதாரண ஒரு வாய்ப்பாடாவது ஒரு பிடி சொல்ல தெரியுமா? உங்களுக்கு எப்பவுமே மூக்குல கை வைக்கிற பழக்கம்
1: இருக்குதானே?
0: ஸ்கூல்ல ஒரு தடவையாவது எல்லா பாடத்திலயும் பாஸ் ஆகிருக்கீங்களா?
1: இல்ல.
0: ஓகே, ஆமா இல்ல கரெக்டா சொல்றீங்க. பெனால்டி வந்து இதோட முடிச்சுக்கலாமா இல்ல வேற ஏதாவது? பெனால்டி வந்து ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கவுண்டமணி கோவை சார்லாம் இருப்பாங்களே, என்ன படம் டக்குன்னு சொல்லுங்களேன். நான் அப்பதான்
1: சொன்னேன்,
0: கரகாட்டம், கரகாட்டக்காரல நம்ம கோவை சார்லாம் மேம் டைலாக் இருக்குல்ல, அதை வந்து பேசி காட்டுறீங்களா? அதான் உங்களுக்கு பெனால்டி. நீங்க ஒரு க்வெஸ்சனுக்கு பதில் தப்பா சொல்லிட்டீங்க, குண்டுமல்லி சொல்லாம விட்டீங்க. ஸோ
1: ஓகேங்களா,
0: நீங்க ஏதாவது பெனால்டி கொடுங்க. ஓகே சொல்லுங்க. பாட்டு பாடுவீங்களா? த்ரோட் பெயின் சூப்பரா என்ன பாடுவீங்க? ஓகே சூப்பர். நீங்க ஏதாவது போய் ட்ரை பண்றீங்களா டைலாக் இல்ல வேண்டாம்? ஓகே, ஸோ அப்படியே ஜாலியாக இருக்கீங்க, அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெரியலனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக குரூப்பா சேர்ந்து அவங்கள வந்து மடக்க கூடாது. ஓகேங்களா? சரி ஓகே, ஜாலியாக போச்சு, என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்களுக்கும் ஜாலியாக இருந்து.
0: ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பிளேஸ்லாம் இணைந்திருங்க, எஃப்எம் 102.8 என்று உங்கள் மனதோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: தொடர்ந்து யாரெல்லாம் கூட பேசிருக்காங்க அப்படிங்கறத கேக்கலாம். ரேவதி,
1: அடுத்த நம்ம கிட்ட பேச ஒரு ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: கமலா.
1: கமலா, உங்க பேரு? நிஷா.
2: நதியா.
1: நதியா, மூணு பேர் எங்க வரீங்க? இதே ஊரா, வெளியூரா? வாக்கிங்காக வந்தீங்களா இல்ல வெயில் தாங்காம வந்தீங்களா?
2: வெயில்
1: போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ரிலாக்ஸா வந்து கதை பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நடுவுல வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்க ஒரு நாள்ல வந்து நீங்க அப்படியே பயங்கர உச்சத்துக்கு போயிட போறீங்க நாளைக்கு. ஓகேவா? ஓகே, கண்டிப்பாங்க, கண்டிப்பா பாருங்க. நம்ம ஷோ மூலமா நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஓகே, நான் எஃப்எம் ரெயின்போல இருந்து வரேன் அலையோட விளையாடு ஷோக்காக. ஓகேங்களா? சோ ஜாலியா வந்து நம்ம ஃபன் பண்ண போறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரிலாக்ஸா. நீங்க வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்த மூட அப்படியே மாத்திட்டு பயங்கர இப்ப நீங்க வந்து குழந்தை பருவத்துக்கு ஏற்படுறீங்க. இப்பதான் உங்க சொன்னாங்க கடைக்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு எல்லாம்
2: போயிட்டு
1: வந்த ஓ வெயில் தாக்கம் தாங்காம இப்படி வந்து உட்காந்துட்டீங்க. அலையோட அலையோட காத்து வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப நம்ம அலையோட விளையாட போறோம். ஓகேவா? சரி, ஓகே. நான் வந்து பெனால்டி குவெஸ்டன்ஸ் கேட்பேன், இல்ல ஏதாவது மொக்கையா ரெண்டு மூணு குவெஸ்டன்ஸ் கேட்பேன். அதுக்கு தப்பா சொல்லிட்டீங்க.

0: பெனால்டி கொடுப்பேன், ட்ரிக்கிங் கேஷன் கேட்பேன்
1: நிறைய.
0: ஸ்கூல் லைஃப்க்கு நம்ம குழந்தை பருவத்துக்கே போட பள்ளி பள்ளி கொடுத்த வாசல்ல போய் இப்படி உட்கார போறோம் நம்ம உள்ளே
1: போயிடும்.
0: இல்ல நம்ம திரும்ப போறோம், அதெல்லாம் திரும்ப வராது, ஆட்டோகிராஃப் போடாம நம்ம திரும்ப போறோம் ஓகேங்களா. மீண்டும் பள்ளிக்கு போவோமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பள்ளி பருவத்துக்கு போய் ஜாலியா விளையாட போறோம் ஓகேங்களா. இல்ல ஏன் அறிவுக்கு ஏத்த மாதிரி நான் கொஸ்டின் கேட்பாரு. 1-3 அப்படின்னா என்னங்க? 1-3 அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க
2: மேம்? நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: ரிட்டையர் ஆயிட்டீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு? டீச்சரா? டீச்சரா நீங்க? கண்டிப்பா உங்களோட கேட்டே ஆகணும் லொகேஷன். நீங்க டீச்சரா இருந்திருக்கீங்க, இந்த ஹாலிடேஸ் போடுறப்பலாம் எப்படி இருப்பாங்க மனைல? ஐயோ பசங்களை ரொம்ப மிஸ் பண்றமே, நம்ம இவ்வளவு நேரம் இருந்தா பசங்களை வந்து அன்பால கட்டி போட்டுருப்போமே அப்படின்னு நினைப்பீங்களா? அப்பாடா ஒரு மாசம் நிம்மதிடா அப்படின்னு நினைச்சீங்க? அப்படிலாம் இல்ல, உண்மை உண்மையா சொல்றீங்களா மனசுல இருக்கிறது? இல்ல நான் படிக்கிறப்பல எங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு மாசம் ஆகும், எங்களுக்கு ஜாலியா இருக்கா இல்லையா? அவங்களுக்கு பயங்கரமா இருப்பா. அப்பா ஒரு மாசம்
1: ஒன்
0: மந்த் ஆக்கிட்டாங்க மிஸ்
2: ஆலேஜ்ல.
0: இவங்க வந்து பசங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க டீச்சர் அப்படி இல்ல, எப்படா எங்களுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு
3: நினைக்கிறேங்க.
0: அவங்க நீங்க அவங்க பொண்ணா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்களா கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறீங்க. அப்ப ஸ்கூல்ல குழந்தைங்கள்ட்ட அன்பா இருந்தீங்க, ஆனா எங்க கிட்ட அப்படி வரும்? ஐயோ அம்மா பொண்ணுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டேன்ற பேர் எனக்கு வேண்டாம். ஏங்க அதோட
3: ஏங்க
0: பாவம் இல்லையா? நீங்க ஒரு அன்பான டீச்சர், ஒரு ஒரு அன்பான தாயா இருந்திருந்தீங்கன்னா என்னால அவங்க குமரிக்க மாட்டாங்களா என்ன சொல்றீங்க? நம்ம வந்து அலையோடு விளையாடு ஷோக்குல வந்துருவோம். அப்ப நாளைக்கு வந்து இந்த பொண்ணு வந்து மைக் எடுத்து வந்து எங்களுக்குள்ள சண்டே, எங்க குடும்பத்துக்குள்ள சண்டே பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஓகேங்களா? பேஷன்ல வந்துடுறேன். சரி இருந்தாலும் உங்க மம்மி கிட்ட உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன பாருங்க, பலவுக்கு எப்படி வரப்போது பாருங்க. உங்க மம்மி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதுனா இதுதாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்ற விஷயம். சேமிப்பாங்க, சேவிங்ஸ்
3: நிறைய பண்ணுவாங்க.
0: சோ கண்டிப்பா எல்லா பெண்களும் எல்லா ஆண்களுக்கும் சரி முக்கியமா கையில வச்சுக்கிட்ட ஒரு விஷயம்.
3: எங்க அம்மா சேமிச்சு சேமிச்சு சேமிச்சு சேமிச்சுதான் எங்க ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க.
0: ஓ
3: எங்க அம்மா வந்து நிறைய அவங்க சேமிக்கிற விஷயம் கத்துக்கணும்.
0: ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன்
3: என்னன்னா, எங்க அப்பாவுக்கு எமர்ஜென்சி
0: சிக்கனமா இருந்து சேவிங்ஸ் பண்ணி
3: யாருக்கிட்ட இருக்குமே தெரியாது, உடனே எங்க அம்மா எடுத்து கொடுப்பாங்க எங்க இருக்குங்க.
0: ஓகே ஓகே,
3: அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மத்தபடி ரொம்ப குவாய்டா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க.
0: இப்படி ஒரு மம்மிய போய் உள்ள நீங்க வந்து புகார் பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல அப்படி அப்படிதான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு நீங்க சேட்டை பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி எங்க அம்மா எங்களை வச்சு அப்படி ஒரு அந்த அந்த கரடியை ஜல்லிக்கண்ணி அப்படி கையில எடுத்தாங்கன்னா சும்மா ஏரியாவே மிரண்டா. அந்த
3: மாதிரி
0: நீங்க வந்து நம்ம குழந்தை பருவத்துக்கு போலாம்னு சொன்ன, இவ்வளவு பருவத்துக்கு போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் வெளியே வந்தலாம் ஓகேவா. இப்ப நான் வந்து ஒரு கேஷன் கேட்க போறேன் உங்கள்ட்ட சரிங்களா. இப்போ ஒருத்தர் ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே ஆர்டர் பண்றாரு, எல்லாமே வந்துருச்சு, ஆனா பொங்கல் மட்டும் வரவே இல்லையா? பொங்கல் ஆர்டர் பண்ணா பொங்கல் மட்டும் வரலையே, எல்லாம் வந்துருச்சான். ஏன் மேம் சொல்லுங்க, டீச்சர் தான் நீங்க கரெக்ட் கரெக்டா சொல்லுங்க. இல்ல இது ஒரு மாதிரி கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா இருந்தாலும் இது கரெக்ட். இல்ல எல்லாம் வந்துருச்சு, பொங்கல் மட்டும் வரவே இல்லையா? ஜனவரி மாசம் பொங்கல் வரும். என்னங்க போங்க, ரொம்ப சில்லியாக இருக்கும். நீங்க தூங்கும் போது மட்டும்தான் இது உங்களால பாக்க முடியும், மூச்சுட்டு இருந்தா பாக்கவே முடியாது. அது என்ன எப்படிங்க கொஞ்சமாவது எனக்காக ஒரு நிமிஷம் இருங்க, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே, இன்னொரு க்வெஸ்சன். ஒருத்தர் கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணாடி உடஞ்சிருச்சான், கலந்து வந்ததுமே முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம போய் மரத்துல மோதிட்டாராம். எதனால இப்படியாச்சு?
3: முன்னாடி மோதிட்டாரு,
0: கார்ல போயிட்டே இருந்தாரு, கண்ணாடி உடஞ்சிச்சான், கண்ணாடி உடஞ்சதுமே முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம போய் மரத்துல மோதிட்டாராம். எப்படி கார் நல்லா கார் போயிட்டே இருக்க உடஞ்சு அவரு மூக்கு கண்ணாடி உடஞ்சு. ஒரு கோவை சொல்ல டயலாக் ஒண்ணு கொடுப்பேன், அதை நீங்க வந்து பேசணும் ஓகேவா? கரகாட்ட கருத்துல உங்க கோவை சொல்ல இல்ல புதுசா வடிவேல் டயலாக்ஸ் பாட்டு பாடுவார்ல வடிவேல் வந்து ஒரு படத்துல என்ன

0: பிளாட்டினிலே அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? காமெடி கேட்டிருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அப்ப நீங்க பாருங்களா, ரெடி? ஆ பாடுங்க. சிறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த ஐயா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ரஜினி டைலாக், முத்து படம் பாத்துக்கீங்களா? அதுல ஒரு டைலாக் பேசுவாரு, ஞாபகம் இருக்கா? இந்த தும்மல் இருமல் விக்கல் கொட்டாவே நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு. ட்ரை பண்றீங்களா? ம், ஓகே.
1: இந்த தும்மல் இருமல் விக்கல் கொட்டாவி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறுப்பு இறப்பு பட்டம்.
0: இருமல் விக்கல் கொட்டாவே நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறுப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி தானா வரும்.
2: அங்கெல்லாம் போகாத
0: பாடுவீங்களா? ஒரு குரங்கு அணில் பூனை மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்களுக்கு பசிக்குது. அப்ப வந்து எதிரில் ஒரு வாழைத்தோப்புக்குள்ள போய் மூணுல எது ஃபர்ஸ்ட் ஓடும், வாழைத்தோப்புல போய் பழம் பச்சு சாப்பிடுறாங்க. ஸோ மூணுல எது ஃபர்ஸ்ட் போய் பழம் பச்சு சாப்பிடும், ஒரு குரங்கு அணில் பூனை மூணு ஃப்ரெண்ட்ஸு, மூணுத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு. அப்போ எதிரில் இருக்கிற ஒரு வாழைத்தோப்புக்குள்ள போய் சாப்பிடலாம் போறப்ப மூணுல எது ஃபர்ஸ்ட் போய் வாழை
1: குரங்கு
0: பூனையா அணிலா குரங்கா? குரங்கா, குரங்கு தான் இருக்குமா?
1: அணில் அணில் பழம் எப்படி தெரியும்? அணில்
0: வாழைத்தோப்புக்குள்ள போய் இந்த வாழைக்கண்ணு மலை ஏறாங்க. பசி எது பழம் பட்டு
1: சாப்பிடுறாங்க?
0: மூணு பேர் தான் போறாங்க. தப்புங்க. வாழைக்கண்ணுல எப்படி பழம் இருக்கும்? வாழைக்கண்ணு வந்துட்டு இருக்கு. எங்க சார்பா வந்து ஆர்ஜே சங்கீதம் அனுப்பி வைக்கிறாங்க, அது வந்து உங்களுக்கு வழங்குவாரு. ஸோ வந்து நீங்க இங்கே இருங்க, கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் அடிக்கும். ஓகேங்களா? ஓகே, அது அப்படியே போய் அந்த பக்கம் எல்லாம் பேசிட்டு வரேன். நீங்க ஜாலியாக உங்க ஃபேமிலிக்கு ஸ்டோரிஸ் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆ, கண்டிப்பா ஷாப்பிங் போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேம். தொடர்ந்து பேசலாம் மக்களை இணைந்திருங்கள். தேசம் புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 5:46 மூன்று நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு நமக்காக ராக் பீச்ல இருந்து வழங்கிட்டு இருக்காங்க ஆர்ஜே ரேவதி. ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க அவங்க கூட கேட்கலாம். ஹலோ,
1: அடுத்ததான் ஆர்மியா வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்
2: சொல்லுங்க.
1: காத்து வரல ரொம்ப அனத்தலதான் இருக்கு மாமா மின்னல் அப்படின்ற மாதிரி காத்த பேட்டு அப்படி போயிடுது.
2: கொஞ்ச நேரத்துல வந்தது
1: சின்ன வரப்ப அப்படியே சொர்க்கமா இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு புழுங்கிதாவது. என்ன பண்றது,
2: மக்கள் கூட இங்கதாங்கிறாங்க.
1: மக்கள் வந்து எல்லா காத்தும் வாங்கிக்கிறாங்க. பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து குறை சொல்றாங்க, காத்தே வரமாட்டேது.

0: என்னன்னா உங்களால அத வந்து கையால தொட முடியும், ஆனா நேரா பாக்க முடியாது. காத்து இல்ல, காத்து வந்து கையில தொடுவீங்களா? எப்படி அப்படி என்ன கொசு அடிக்க வர மாதிரி வரீங்க? அப்படி உங்களால இது வந்து தொட முடியும். இது உங்களுக்கு ஒரு விஷயம் தான். தண்ணீர் கண்ணால பாக்குறாங்க, இது வந்து உங்களால தொட முடியும், பட் உங்களால நேரா பாக்க முடியாது. வீச்சுக்கு வந்தவளுக்கு இப்படி ஒரு சோதனையை ஆடிற மாதிரி யோசிக்கிறேன்.
1: கண்ணு
0: கண்ணு அது உங்க இது உங்க
1: கிட்ட பாக்க முடியாது.
0: ஆமா, கிட்டால பாக்க முடியாது.
1: எனக்கே
0: தெரியல. அரிப்பு வந்தா சுரைக்கலாம். சொல்லிட்டவா? முதுகு அது ஒரு ரியாக்ஷன் பாக்கணும். இல்ல நேரா பாக்க முடியாது. அக்கம் பக்கத்துல என்னப்பா சிரிக்கிறாங்க? உங்களால இதை தொட முடியும், ஆனா நேரா கண்ணால பாக்க முடியாது. நேரா பாக்க முடியாது. நீங்க ஒண்ணு போன்ல செல்ஃபி வச்சு பாக்குறீங்க, கண்ணாடி வச்சு பாக்குறீங்க. பட் தொட முடியும், நேரா பாக்க முடியாது. அப்ப நான் தானுங்க ஜெயிச்சேன். நீங்க பின்னாடி யாருங்க அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க எல்லாம் குரூப்பா வந்து இருக்கீங்களா? எங்க வந்தா? ஆமாவா? நான் அடக்கியே வாசிக்கிறேன். ஓகே மேம், சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து லைசன்ஸும் வச்சில்ல, ஹெல்மெட்டும் போடல, ஒன் வே எல்லாம் ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் அவர் எதுவுமே கேட்கல, ஃபைன் போல எதுவுமே கேட்கல. ஏன், எதனால?
1: அவர் என்ன மனுஷன்?
0: மனுஷன் தான். ஏங்க மனுஷன், வேற யார பிடிக்க போறேன் போலீஸ்?
1: ஒரு டேக் இருந்தா கூட ஃப்ரீயா ஓடுவோம்.
0: ஒருத்தர் ஒருத்தர் மனிதர் ஒரு மனிதர் தான், லைசன்ஸும் வச்சுல, ஹெல்மெட்டும் போடல, ஒன் வேல வேகமா போறாரு. ஆனா போலீஸ் அவரை
1: பார்த்து போறாரு.
0: என்ன இப்ப டக்குனு யோசிச்சீங்க? இதுதான் ரொம்ப யோசிக்கூடாது. நடந்து போறதுக்கு என்னத்துக்கு? கரெக்டா தான் கேட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றது உங்களுக்கு? சரி, பெனால்டி குடுத்துடலாமா? சரி ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பெனால்டி வேணாம். சரி, இன்னொரு கேம் விளையாடலாமா? இன்னொரு கேம் வந்து என்ன சொல்றது, நான் கேக்குறதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆப்போசிட்டா பதில் சொல்லணும். ஓகேங்களா? அப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப பீச்ல நல்லா காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பீச்ல காத்தே அடிக்கல அப்படின்னு சொல்லணும். மதியம் என்ன சாப்பாடு
1: சாப்பிட்டீங்க?
0: சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை சொல்லுவேன். நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி கோவப்படுறீங்க. நம்ம ஜாலியா இப்ப ஃபன் பண்ணிட்டு ஓகேங்களா? இப்ப காலையில வெயிலா இருக்கு,
1: குளிரா இருக்கு,
0: இருட்டா இருக்கு,
1: வெளிச்சமா இருக்கு,
0: பசியா இருக்கு,
1: திமுறா இருக்கு.
0: திமுறா இருக்கா?
1: ஆமா,
0: திமுறா இருக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சில அர்த்தங்களா நமக்கு தெரியல. ஓகே, இப்ப நம்ம இந்த க்வெஸ்சன் விட்டுருவோம். இல்ல நீங்க என்ன தூக்கிச்சு, எனக்கு பயமா இருக்கு. ரிப்பீட்டா பேசுறத நீங்க ரிப்பீட் பண்ணணும்.

0: ஓகே, நான் பேசுறத ரிப்பீட் பண்ணனும், நடுவுல நீங்க வந்து கவனமா இருக்கணும் ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு வந்து ஒரு திருவிழா இருக்கு,
1: ஒரு திருவிழா இருக்கு,
0: அந்த திருவிழாக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா போறோம், ஒரு நாலஞ்சு பேர் போறோம், எங்க போறோம், எங்க போறோம்,
1: எங்க போறோம்,
0: திருவிழாக்கு போறோம், அந்த திருவிழாவில்
1: என்ன
0: மாதிரி ஒரு புத்திசாலி,
1: ஒரு புத்திசாலி,
0: அறிவாளி,
1: அறிவாளி,
0: மிகப்பெரிய
1: அழகி,
0: அழகி,
1: ஒரு புத்திசாலியான,
0: அறிவாளியான,
1: தெளிவான,
0: அழகியான ஒரு பொண்ணு இருக்கு,
1: ஒரு பொண்ணு இருக்கு,
0: என்ன இருக்கு,
1: என்ன இருக்கு,
0: பொண்ணு இருக்கு,
1: பொண்ணு இருக்கு,
0: மணிங்கண்ணா,
1: மணிங்கண்ணா,
0: முடிச்சுக்கலாமா,
1: முடிச்சுக்கலாமா,
0: என்னங்க
1: என்னங்க
0: திரும்ப திரும்ப பேசுறீங்க.

0: நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரு
1: போயிட்டு
0: இருக்கோம்.
1: போயிட்டு
0: அங்க என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான அறிவாளியான தெளிவான அழகியான ஒரு பொண்ணு இருக்கு.
1: ஒரு பொண்ணு இருக்கு.
0: என்ன இருக்கு?
1: என்ன இருக்கு?
0: பொண்ணு இருக்கு.
1: பொண்ணு இருக்கு.
0: மணிண்ணா
1: மணிண்ணா
0: இல்ல நானே ஓடா ஏதாவது வாயில வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதையும் அவங்க வந்து விட மாட்டேன். கூட்டா பேசிட்டே இருப்பேன். நல்லா டப் குடுக்குறீங்களா? நல்ல கேம் ஆடுறீங்களா? சின்ன வயசுல பேசுறீங்களா? நம்ம சூப்பர் ஸ்டார்ல கொஞ்சம் பேசலாம். இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாவி, நல்லது, கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி, இதெல்லாம் கேட்டு வராது. தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்களா? நான் உங்களை மடக்குனா அவங்க என்ன மடக்கிற குரூப்பா சேர்ந்து அப்படின்ற மாதிரி வராங்க. ஓகே சூப்பர். ஜல ஃபன் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஓகே நேரங்களே இன்னும் நிறைய பேர்ட்ட பேசலாம். விழுந்துருங்கிறது FM 90.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 6 மணி 1 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. ஆர்ஜே ரேவதி நமக்காக இன்னைக்கு பீச்ல இருந்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்கலாம்.
1: இப்போ நம்ம கிட்ட பேச ஒருத்தவங்க வந்து சிங்கிள் லேடியா வந்து அப்படியே அடைய கண்ணுமா நின்னாங்க. அவங்க வேற நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டாங்க, வேற நம்ம எல்லாத்தையும் பேசணும். அவங்க வரமா உட்காந்து பாத்துட்டே இருந்தாங்க போல. எல்லாத்தையும் இந்த பொண்ணு நம்ம பக்கம் திரும்பதா பரண்டா. அப்புறம் அவங்க எல்லாம் வந்து ஏமா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஓகே நாங்க பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேச வந்திருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: சத்யா.
1: சத்யா எங்க இருந்து வரீங்க? ஒரு பெனால்டி மாதிரி கொடுப்போம். ரெடியா இருக்கீங்களா? பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க
2: எல்லாத்தையும்
1: கேட்டுருக்கீங்களா? ஓகே சூப்பர். அப்ப சமயம் வந்து இன்னைக்கு பேச போறீங்க. உங்களுக்கான குவெஸ்டன் இதான். இப்ப மைக்கேல் ஜாக்சன் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, பாட்டும் பாடுவாரு. ஆனா அவர்கிட்ட போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்கார
2: மாட்டாரு.
1: ரொம்ப முக்கியம் இந்த பொண்ணை கூப்பிடாமலே இருந்திருக்கலாமா?

0: நானே சொல்லிடவா, ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறமா, தியேட்டர்ல ஏன் இப்போ ஏசி போடுறாங்க? சொல்லிடவா, ஏன்னா படம் ஓடிக்கிட்டே இருக்கான், அதனால அது வேர்க்க கூடாதுன்னு ஏசி போடுறாங்க. ஃபைனலா ஒரு க்வெஸ்சன், இதுவுமே ரொம்ப இருந்தாலும் அவங்களை யோசிக்க வைக்கிறாங்கல்ல. ஒரு கொசு வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கிணத்துல வந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அந்த கொசுவோட உடம்பு முழுக்க தண்ணியில மிதக்குது, ஆனா தலை மட்டும் தண்ணிக்குள்ள முழுகிட்டு தான். கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிச்சு கொசு, உடம்பெல்லாம் வந்து மிதக்குது, தலை மட்டும் முழுகிட்டு தான். ரொம்ப சிம்பிளா தான் யோசிப்போம். ஜாலியா பேசுனீங்க, தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி
0: நன்றி மேம், தேங்க்யூ சோ மச். நிறைவு ஸோ இன்னைக்கு வந்து பேசுகிற எல்லாருமே செம ஜாலியாக ஃபன் பண்ணாங்க. குழந்த பருவத்துக்கே போயிட்டோம், பள்ளி பருவத்துக்கே போயிட்டோம், அதெல்லாம் சொல்லி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ஷோஸ் ரொம்ப நல்லா போச்சு, ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். உங்களுக்கான ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன தெரிஞ்சது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரி ஹரி சூரியகர்.
3: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
4: அட, காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
3: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
4: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
3: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
4: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
3: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் மியான்மர் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுவாநிதி திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 2027 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இன்று புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பூர்வ உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இப்பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு, போக்குவரத்து தொடர்புகள் உட்பட வேறு பல துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. மியான்மர் அதிபர் இன்று மாலை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். கடந்த சனிக்கிழமை முதல் இந்தியாவில் 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நாளை மும்பை சென்று தொழில் வர்த்தக தலைவர்களை சந்திக்கிறார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் அளிக்கும் கொள்கை மற்றும் மகாசாகர் உள்ளிட்ட இந்தியாவின் கொள்கைகளில் மியான்மருக்கு முக்கிய இடம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுவாநிதி திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. இத்திட்டத்தினால் பிணையில்லா கடன் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் எண்ணற்ற சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திட்ட பயனாளிகளின் மன உறுதி மற்றும் கடின உழைப்பினால் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்பெறும் என தாம் நம்புவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். சுவாநிதி திட்டம் குறித்து ஒரு தொகுப்பு.
1: கடந்த 2020 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சுவாநிதி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,12,00,000 பிணையில்லா கடன்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 15,000 ரூபாய், 25,000 ரூபாய் மற்றும் 50,000 ரூபாய் என 3 கட்டங்களாக பிணையில்லா கடன் வழங்கப்படுவதாலும் வட்டி மானியம், கடன் உத்தரவாத ஆதரவு போன்ற சலுகைகள் கிடைப்பதாலும் சாலையோர வியாபாரிகள் கடன் பெறுவதும் நீடித்த வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்வதும் எளிதாகும்.

0: உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 75 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றுள்ளனர். மொத்தம் 17,800 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. 55 லட்சம் பயனாளிகள் டிஜிட்டல் முறையில் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதும் இத்திட்டத்தின் முக்கிய சாதனைகளில் ஒன்றாக உள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கேஷ்பேக் ஊக்கத்தொகை மற்றும் வட்டி மானியமாக ஸ்வாநிதி திட்ட பயனாளிகளுக்கு சுமார் 800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் 2030 மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
1: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் தேசிய அளவிலான வயல்வெளியை பாதுகாப்போம் இயக்கத்தை தொடக்கி வைத்தார். விவசாய நிலங்களை பாதுகாத்து விவசாயிகளிடையே அறிவியல் பூர்வ வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. மண்வளத்தை பாதுகாத்தல் அனைவரின் கடமை என்பதால் குறிப்பாக விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென அமைச்சர் திரு சௌஹான் தமது உரையில் வலியுறுத்தினார். இந்த பண்ணை பாதுகாப்பு இயக்கத்தில் வேளாண் பல்கலைக்கழகங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம், வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். இது தொடர்பான நிகழ்ச்சிகளின் போது மண் பரிசோதனை, இயற்கை வேளாண்மை மற்றும் நீர் நிர்வாகம் பற்றிய தகவல்களும் மண்வள அட்டைகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். போலியான விதைகள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கண்டுபிடிப்பது எப்படி என்பது குறித்தும் விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும். பயிர் காப்பீடு, கிசான் சம்மான், கிசான் கடன் அட்டை போன்ற அரசின் பல்வேறு திட்டங்களால் பயன்பெறுவதில் தேவையான உதவிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். புதுடில்லியில் நீர்வள மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான தேசிய பயிலரங்கை மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இணைந்து இன்று தொடக்கி வைத்தனர். நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பது குறித்து விரிவாக விவாதிப்பதே இப்பயிலரங்கின் நோக்கம் என்று அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் கனவை நனவாக்குவதில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கு முக்கிய இடம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீர்வள ஆதாரங்களின் மதிப்பீடு, கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்தை செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலமாக மேற்கொள்வது குறித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் இடையே இன்றைய நிகழ்ச்சியின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறைக்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்று அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். தற்போது 9 பில்லியன் டாலராக உள்ள இந்திய விண்வெளி பொருளாதாரத்தின் மொத்த மதிப்பு விரைவிலேயே 10 மடங்கு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கடலூர் சாலையில் தற்போது நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு பொதுப்பணித்துறைக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளையும் துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நேரு, திரு ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 2027 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் வீடுகளை பட்டியலிடும் பணிகளை தொடர்ந்து வாழ்க்கை வசதிகளின் நிலை குறித்த தரவுகளை வீடு வீடாக சென்று சேகரிக்கும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதற்கென 33 கேள்விகளை கேட்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான இப்பணிகள் நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறுவரை மற்றும் பொது கொள்கைகளின் திறம்பட்ட அமலாக்கத்திற்கு மிகவும் அவசியமானவை என்பதால் பொதுமக்கள் வீடு தேடி வரும் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வீட்டு வளாகத்திற்குள் அதிகாரிகள் வருவதற்கும் கணக்கெடுப்பு எண் மற்றும் குறியீடுகளை இடுவதற்கும் மக்கள் அனுமதிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் சேகரிக்கப்படும் தனிநபர் தகவல்கள் சட்டப்படி முற்றிலுமாக பராமரிக்கப்படும் என்றும், சிவில் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளில் ஆதாரமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் அரசு தெரிவித்துள்ளது.

0: வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தால் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அவர் மேலும் கூறுகையில்,
1: மே 17 6600 ஹவுஸ்ஹோல்டு வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த June 1 June 30 வரைக்கும் இந்த 30 நாட்கள் வந்து நம்மளுடைய எனுமரேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் டோர் டு டோர் எனுமரேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த தரவுகள் அனைத்தும் ரொம்ப மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும். இந்த தரவுகள் மூலமாக நம்ம பாலிசி ஃபார்முலேஷன் மக்களுக்கு தேவைகள் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடிப்படை வசதிகள் வந்து ரோடு ஃபெசிலிட்டிஸ் வேணுமா, இல்லை இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வேணுமா, ஹாஸ்பிட்டல் வசதி வேணுமா, இல்லை எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணுமா அப்படிங்கிறத வந்து இந்த தரவு
0: நாடு முழுவதும் வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் வர்த்தக எல்பிஜி விலை 42 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேற்காசிய நிலவரங்கள் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி இறக்குமதியில் இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையிலும் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி விலையில் மாற்றம் இல்லை. தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் கேரளத்தின் சில பகுதிகளுக்கு முன்னேற சாதகமான சூழல் காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, திருச்சி, நெல்லை, குமரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் மியான்மர் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
3: பட்ஜெட் போட்டாச்சா?
2: 5000 மிச்சம் இருக்கும்.
3: புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
2: இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

வணக்கம் மக்களை நேரம் 6:14 ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புவதை நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, மனம் இருந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சவங்க மனம் கவர்ந்த உங்க இதயத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். அது தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, போஜ்பூரி, அப்புறம் கன்னடம், எந்த பாட்டு வேணா நீங்க கேட்கலாம். பட் வீட்டில் தனியாக கேட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பாடலை மட்டும் கேளுங்க, நல்ல பாடலாக கேளுங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில் நீங்க பேசினா கால் பண்ண வேண்டிய எண்கள் 0411 போட்டு 2271760 மற்றும் 2275233

0: ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்ப்பானுங்க மக்களே. முதலாய்ப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் ஆர் முருகன்.
0: இளமங்கலம் ஆர் முருகன் அவர் சார்.
1: ஆமாங்க சார், ஈ ராமா முருகன். நேருக்காக இந்த இருப்போம்.
0: ஓகே,
1: உனக்காக பாடல் வந்து
0: மறந்து போச்சு டயலாக். சார், இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: என் நண்பர்கள் அனைவருக்குமே.
0: அப்படியா? சரி, ஒரு தடவை இந்த பாட்டை நல்லா ரொமான்டிக்கா பாடிடுங்க. நீங்க தான் போனி பண்ணிருக்கீங்க, நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம் சார், உங்கள் விருப்பத்துக்காக.
0: சொல்லாமலே
1: யார் பார்த்தோடுதான்
0: பாடல கேட்டுலாம்
1: கேட்டுலாம் சார்.
0: சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி சார், உங்களுக்கும் மாலை நன்றி.
0: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். நம்பர் 2272161 மற்றும் 2272230 இந்த நம்பருக்கு மறக்காம 0413 கோட் நம்பரை போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இதை உங்களுக்காக சொல்ல
2: சொல்லாமலே யார் பார்த்தது

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: Welcome back to the show, the from Rainbow in Manam 20 neram 6 mani 29 nimidam 58 nudigal aichirukku nation kodi adutha paala
2: vanakkam vanakkam pa na sedara patlen tamichelvi
1: tamichelvi madam how are you romba sogama irukinga pola irukke yen
2: illa illa appala veil veila nalla appadi dhaan
1: appadiingla kavala padadinga seri aidum veil alla okay va solunga en deivathukku enna paattu venum
2: மௌனராகம் படத்துல இருந்து நீலாவீவா
1: செல்லாதேவாவும்
2: அந்த பாட்டு
1: சரி நல்லா தான் பாடுறீங்க, ஸ்வீட்டான வாய்ஸ். ஒரு தடவை ஒன்ஸ் மோர் போலாமா, டேக் போலாமா? ஆ ஓகே, நல்லா பாடுங்க, நல்லா நல்லா ரொமான்டிக்கா பாடணும். நீலாவீவா பாடுங்க, போடவா? அப்ப நீங்க பாட மாட்டீங்க.
2: நன்றி
1: நன்றி, வெல்கம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேர்மாறும் 16:16 உடைய ஆட்சிக்கு நிமிஷம் கூட அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து மணலி மாறன்.
1: மணலி மாறன், ரைமிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க சார்?
2: சார், டூ வீலர் மெக்கானிக்.
1: சூப்பர் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், சிறப்பா இருக்கிறேன்.
1: ஓகே, என் தெய்வத்துக்கு என்ன பாட்டு வேணும், என்ன படம்
2: சார்? ஒன்ஸ் மோர் திரைப்படம்.
1: ஒன்ஸ் மோர் எல்லாம் போட மாட்டோம், ஒரு தடவை தான் போடுவோம். என்ன பாட்டு, என்ன படம்?
2: கண்டிப்பா சார், ஊட்டி மலை பியூட்டி, உன் பேரு என்னம்மா,
1: அப்படி கேளு பாட்டி, என் பேரு பாத்திமா. அதானே
2: அந்த பாட்டு சார், கேட்டு ரசிக்கலாம்.
1: ஓகே, பாட்டாவே படிச்சிட்டீங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு கேட்கலாமா?
2: நன்றி,
1: அழைப்பிருக்கு. நன்றி சார். மக்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை, மனம் விரும்பிய பாடலை, உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பாடலை கேட்கலாம். கேட்க வேண்டிய எண்கள் 04 மற்றும் 2275230. இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி என் கூட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு வைப் பண்ணுங்க. மக்களே, மறக்காம தமிழ் பாடலை மட்டும் கேட்கவும்.

0: டைம் கரெக்டா 6:42 வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்பதே நேஷனல். வணக்கம்
1: மாலை வணக்கம்
0: மாலை வணக்கம் சொல்வது இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் இரவு வணக்கம் வந்து சொல்லுங்க சார், யாருந்து பேசுறீங்க?
1: அபுசாலி தாண்டவமூர்த்தி சார்.
0: அபுசாலி சார் அவாரியோ?
1: நலமா இருக்கிறேன் சார். தாங்கள் அனைவரும் நலமா இருக்கிறீங்களா சார்?
0: சுத்து வட்டத்துல எல்லாமே சுகமாக இருக்கிறார்கள். சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: படம் ஆனந்தம் சார். படம்
0: கண்டிப்பா ஆனந்தமா இருக்க சொல்லுங்க.
1: ஆசை ஆசையா அந்த பாடல் பாடிய பாடல்
0: ஆசையா?

0: ஆசையாய்.
1: ஆமா,
0: சரி பாடுறத பாடிடலாமா, பாடிடலாமா?
1: பெற்றோர்களுக்காக பேணி காக்கணும் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இந்த பாட்டை பாடணும், அப்பதான் பேணி காப்போம்.
1: இன்னொரு நேரத்துல கேட்கலாம் சார்.
0: அதான் பேணி காப்போம், நீங்க ஒண்ணு எஸ்கேப் பாருங்க பாத்தீங்களா.
1: நன்றி
0: மிக்க நன்றி
1: சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விருப்பு நிர்மாணம் மணி 9:17 நிமிடம் கூட எடுத்த பலர். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வன்னியர்பாளையத்திலிருந்து ரமேஷ். நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சிறப்பா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: டார்லிங் டார்லிங் ஒரு பாடல் சார். அது
0: பாத்தீங்களா, உஷாரா இருக்கீங்க. எல்லாருமே வருவாங்க. சூப்பர் சார். உங்களுக்கான விருப்பமா?
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி சார். மக்களே, நீங்களும் உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 04 போட்டு 2 1 மற்றும் 2 7 5 2 3 0. மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வைப்பானுங்க மக்களே.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைன் ஆகியோர் இன்று புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்றுப்பூர்வ உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இப்பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்பட்டது. இந்தியாவிற்கும் ஓமனுக்கும் இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கவும் வேலைவாய்ப்புகள் பெருகவும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் ஏதுவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த உடன்பாடு குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கடிதம் ஒன்றையும் பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடில்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், அனைத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் பெட்ரோல் டீசல் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் புதுப்பித்து வருவதாக கூறினார். நாட்டில் கடந்த 3 நாட்கள் மட்டும் 1,22,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கடந்த 3 நாட்களில் 1,300 அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் கேரளத்தில் சில பகுதிகளுக்கு முன்னேற சாதகமான சூழல் காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீட் யூஜி மறுதேர்வை தற்போதுள்ள பேனா காகித முறையில் அன்றி கம்ப்யூட்டர் முறையிலான தேர்வாக நடத்தக்கோரும் மனு ஒன்றை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ விண்மணம் விரும்புதே நேரம் 7:03:58 நொடியில் ஆயிற்று. நிஷா கூட தயப்பட வணக்கம்.
1: வணக்கம் சார். போனகல்ல இருந்து வீரமணி பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரோ சூப்பர் வீரமணி சார். ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சிம்பிளா முடிச்சிட்டீங்க. என்ன பாட்டு வேணும் தெய்வத்துக்கு
1: சார்? எனக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து சார், பாசமுள்ள பாண்டியர் சார், அந்த பாட்டு.
0: பாசமுள்ள பாண்டியர்
1: ரொம்ப பாசக்கார நண்பர் எல்லாருக்கும்.
0: அப்படிங்களா? சே, அப்படியே அப்படியே இந்த வாய்ஸ்ல ஒரு அந்த ரெண்டு லைன் எடுத்து விட்டீங்கன்னா
1: இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல சார், எனக்கு ரொம்ப
0: பாசமுள்ள
1: பாண்டியர்
0: பாட்டு கட்டும் பாவலரு அதுக்கு
1: பாடிடுவாங்க.
0: அப்படிங்களா? எனக்கு லைனு தெரியாது, நமக்கு எதுக்கு வம்பு. ஓகேவா?
1: ஓகே சார்,
0: சூப்பர் சார். அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேகலே சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேரம். 10:36
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்வது யார், இங்கிருந்து?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம், சிவகுமார் சார்.
2: சிவகுமார் சார், ரொம்ப அழுத்தி சொல்றீங்க, எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா இருக்கேன்.
2: சூப்பர், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஓகேவா?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
2: சொல்லுங்க, என் தெய்வத்துக்கு என்ன பாட்டு வேணும்
3: சார்? உதயகிரம் படத்துல இருந்து சங்கீத மேகம்.
2: சங்கீத மேகம், அடிக்கிற வெயில மேகத்தையே பார்க்க முடியல, சங்கீத மேகமா? ஓகே, இந்த பாட்டு பாரு.
3: எங்க தங்கச்சி சிங்கிளா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், சிறப்பு வாழ்த்துக்களோட சிறப்பு பாடலா கேட்டுலாம்.
2: ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகேவா? சரி, இந்த பாட்டை பாடுங்க. ஜானு உனக்கு பிறந்த நாள் அதானா? சங்கீத மேகம் பாட்டா ரெண்டு லைன் பாடுங்க உங்க தங்கச்சிக்காக.
3: சங்கீத மேகம் நேரம்
2: பாட்டாவே படிச்சிட்டீங்களா? சூப்பர் சார், பகுத்தச்சா. அழைப்புக்கு நன்றி சார்.
3: ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார்.
2: அழைப்புக்கு நன்றி சார்.
3: ஓகே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.

0: கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000-க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27-ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1-ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற

ஆசிட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ் கெவன் கிராவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருபது நேரம் 7:26 ஆயிடுச்சுக்கு. நேஷன் அவர்களுடைய தயப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கஜன வசதி பேசுறேன். நல்லா இருக்கலாம் சார்.
1: சூப்பராங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராங்க சார். நம்ம எஃப்எம் சூப்பராங்க சார்.
1: ஓகே, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு அவள் ஒரு படத்திலிருந்து சிக்கி முக்கி விஜயாரா, அந்த பாடல் கொடுங்க சார்.
1: இந்த ஒரு கருத்தான பாடல் இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்ன?
2: இந்த பாடல் வந்து இப்ப நிறைய நேரங்கள் எல்லாம் நம்ம வரடி கேட்டுட்டு இருக்காங்க சார்.
1: ஓகே, உங்களுக்கான விருப்பப்படுறது கேக்கலாமா?
2: ரொம்ப நன்றி. நன்றி.
1: அழைப்பிற்கு நன்றி சார். மக்களே, நீங்களும் மனம் விரும்புதல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணும்? போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2 5 2 3 0 என்ற எனக்கு 0410 கால் பண்ணி கூட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வாய்ப்பு பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்காக சிக்கி முக்கி உயாலா.

மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் மணமுருமது நேரம் 7:32 ஆயிட்டு இருக்கு. மக்களை நான் உங்க ஆஜி அனந்த் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சிகளுடைய அடுத்து அழைப்பாளர் வணக்கம் வணக்கம் வணக்கம் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் நிறைந்த நேரமே 33:33 பாலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: திருக்கோளூர் ராஜா.
0: ராஜா சார், ஹவ் ஆர் யூ?
1: வணக்கம் சார். தீராது விளையாட்டு பிள்ளை இந்த படத்தின் பெயர்.
0: ஓகே.
1: பாடல் வந்து நான் தீராது விளையாட்டு பிள்ளை.
0: வா, இது இறங்கி ரெண்டு வைபா இருக்கு போலக்கு.
1: ரொம்ப ஃபாஸ்ட் அது.
0: அப்படிங்களா? சரி, இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: எல்லா நேயர்களுக்கும் தான்.
0: அப்படியா? சரி, இந்த பாட்டுல ஒரு ரெண்டு லைன் சுவீட்டான வாய்ஸ்ல பாட முடியுமா?
1: நன்றி
0: சார்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருபது நேரம் 7:39:43 வணக்கம்
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ஆனந்த் சார்?
0: சூப்பரா கிருஷ்ணகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல வேலூர்ல பயங்கரமா மழை பண்றா, அதனால
0: அதிசயம் ஆச்சரியம். ஓகே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: இன்னைக்கு? வந்து ஆறு இந்த திரைப்படத்தின் பெயர்.
0: பாட்டு போட்ட உடனே ஒரு தெரிக்க விட
1: போறீங்க.
0: விருப்பப்பாடு
1: கேட்கலாமா? கண்டிப்பா கேட்டு பார்க்கலாம் சார்.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ ஆனந்த் சார்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் மனம் இருந்த நேரம் 7:43 ஆயிருக்கு. நேஷர் கூட தகவல் வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். யார் இருந்து பேசுறீங்க?
1: பாண்டில இருந்து ஜெயா சார்.
0: ஜெயா மேடம், நீங்க ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரோ சூப்பர். சொல்லுங்க, என் தெய்வத்துக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் ரன் சார், பாடல் காதல் பிசாசு.
0: படம் ரன், பாடல் காதல் பிசாசு.
1: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க, காதல்னா பிசாசுன்றீங்களா? சரி, இந்த பாட்டு ரெண்டு லைன் பாடிட்டு போங்க. காதல் பிசாசு, காதல் பிசாசு, ஏதோ சவுக்கியம் பருவாயிலே. நீங்க வாங்க.
1: சூப்பரா
0: பாத்தீங்களா, மறுபடியும் என்னைய கூத்துட்டு போயிட்டீங்க. ஓகே மேம், சூப்பர் மேம், வாய்ப்பு. நன்றி.
1: தேங்க்யூ சார்.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதை. நேரம் 7:57 மக்களே, இன்றைய மனம் விரும்புதை நிகழ்ச்சியுடைய நேரம் தெரிந்து கொண்டுட்டோம். வரும் பாடலுடன் இன்றைய மனம் விரும்புதை நிகழ்ச்சி நிகழ்கிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசுற நேர்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும். நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு திரும்பவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வரும் பாடலோட நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும். உங்கள் மனதோடு நான் உங்கள் அஜய் ஆனந்த்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். பொதுவான பௌத்த மரபுகளும் மக்கள் நிலையிலான பன்னெடுங்கால தொடர்புகளும் இணைந்து இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையிலான உறவுகளுக்கு சிறப்பு சேர்ப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார். தெற்காசிய நாடுகளுக்கான இந்தியாவின் தலைவாசலாக மியான்மர் திகழ்வதாகவும், சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான மியான்மரின் முயற்சிகளுக்கு இந்தியா வலுவாக துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மியான்மர் அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று புதுடில்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடில்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், அனைத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் பெட்ரோல் டீசல் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் புதுப்பித்து வருவதாக கூறினார். நாட்டில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,22,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கடந்த 3 நாட்களில் 1,300 அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் சுகாதார திட்டங்களின் அமலாக்கம் குறித்து இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போல மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்பப் பெறுவதற்கான புதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை அரசு தொடங்குவதை ஒட்டி ஆந்திர அரசு அதிகாரிகள் இன்று ஏனாமில் மண்டல நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து எஸ்ஐஆர் பணிகளின் போது கள அளவில் ஏற்படும் சவால்கள் குறித்து பவர் பாயிண்ட் விளக்கம் மூலமாக தெரிந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன். தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நேர்லி அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

குட் ஈவினிங் எவ்ரி ஒன். யூ ஆர் டியூன்ட் இன் டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8. யூ ஆர் லிஸனிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஜெயஸ்ரீ ஆன் மை ஷோ ஃப்ரம் 8:05 to 9 PM. யூ கேன் லிசன் டு சம் அமேசிங் வெஸ்டர்ன் மியூசிக் நம்பர்ஸ். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபைண்ட் மை ஃபேஸ்புக் போஸ்ட் ஆன் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் காமெண்ட் your favorite western music numbers on the post that I will be sharing now in a while. Meanwhile, the first track of tonight's show is gonna be You Belong to Me by Taylor Swift. I hope you guys enjoy the track.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
3: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணுன்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதையாக சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா யோசித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போது ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்றைக்கி வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொட்டு இன்னும் அவங்க வந்து கையில் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, இது ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
2: ஆன்லைன் பழகிட்டோம்.
3: நாம் வந்து நேரடியாக ஒன்றை போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம் பேச தொடங்குகிறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நாம் வந்து அந்த வளர்ச்சியை நாம் வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம் வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசில், நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. நாம் இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இன்னுமே கொண்டு நம்மளால் வந்து குறைச்சிக்கொள்ள முடியாது.

0: அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால குறைச்சு கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்லை ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னென்னா அங்கெல்லாம் இவ்வளோ அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடி எல்லாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பாத்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பாத்திருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுவிட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் அந்த திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்ம கிட்ட சில்லறை காசெல்லாம் வந்து இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமா, இப்ப நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்றோம், உலக அளவுல எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்கறோமே தவிர, என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்றும் யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நம்ம இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும் முதல் 10 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த 3வது 10 ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை ஒன்று உருவாகி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது, சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன,

0: இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்ல போய் செக் கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லை மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்கு, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த குடத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னன்னா, இது அவ்வளவு தூரம் எளிமையாக கை கருகே வந்துவிட்டது. அப்போ நாம் வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவருடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட
0: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்போ உள்கட்டுமான வளர்ச்சி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்போ நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில் பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நாம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில் வந்து கவச்சு மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசாக தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம் வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்குது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலான்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை நாளை கேட்கலாம்.

நேரம் 9:31, 13 நிமிடங்கள். காற்றாலையில் கலந்து உங்கள் காதுகளுக்கு இசைமழை பொழிய வரும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்திதை வானம் நிகழ்ச்சியில் நான் உலார்ஜே ஆனந்த். இன்றைய தேன் சிந்திதேவன் மிஷில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் தான் கேட்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது நம்ம கேட்க போகிற பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜானகி. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க பரணி. தொடர்ந்து கேளுங்க ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

9:37 15 நொடிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவனும் சில அடுத்ததாக படகிக்கலாம். தேவாவின் இசையில் கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதாவின் குரலில் என் உயிர் நீதானே திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:43 மூடம் 34 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்திதவன் அடுத்ததாக பழகிக்கலாம். தேவாவின் செயல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில் சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:41 எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவனம் இசையில் வரும் பாடல், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், முத்து விஜயன் வரிகளில், உன்னிமேனின் குரலில், பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படுத்தினார்.

நேரம் 10:01 மூன்று மணிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிசை வானொலியில். அடுத்ததாக பழகிக்கலாம் ஷாஹுல் அமீர் குரலில் ஏரமன் இசையில் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:16 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்தி வனமிஷில் வரும் பாடல். மனோ மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரல், இளையராஜாவின் செயல், வீரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:12:57 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவான வரும் பாடல், இளையராஜாவின் குரலில் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல், தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து.

10:17 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க பேன்ஸ் வனமிஷில் வரும் பாடல். இளையராஜாவின் இசையில், கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில், தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:28 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவானம் செல்லும் அடுத்ததாக பழக்கலாம் மனோ மற்றும் கே சித்ராவின் குரலில் இளையராஜாவின் இசையில் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவன் மிஷில் வரும் பாடல், இளையராஜாவின் இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:33, 6 நொடிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதேவன் மிஷில் வரும் பாடல் கமல்ஹாசன் குரலில் குணா திரைப்படுத்தியிருந்தது.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:44 நான்கு எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவன் வரும் பாடல் மனு மற்றும் வாணிஜெயராம் குழலில் இளையராஜாவின் இசையில் பொன்மன செல்வன் திரைப்படுத்தியிருந்தது.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
3: சபாஷ் சபாஷ்.

நேரம் 11 மணி. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம் சென்னை. காலை 6:15 தெய்வீகராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தலைவர் செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். காற்று மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25

அலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அருள். காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேர விருப்பம். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று, பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதில் வாழ்க்கை முறை மாற்றம் குறித்து புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தில் மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் கே மேனகா அவர்கள் பங்கேற்கும் நிர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். மாலை 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர் ஜே விஜய். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நிறைவேற்பும் மிஷினை கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை. இரவு 9:15 முதல் 11:00 வரை தேன் சிறுதேவான மிஷினை கேட்கலாம். இரவு 11:00 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வானிலை அறிக்கையினை கேட்கலாம். இரவு 11:10 FM ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது FM ரெயின்போவில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.